சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. பாதுகாப்பான குடிநீர். பாதுகாப்பற்ற நீரை குடிப்பதால் வயிற்றுப்போக்கு காலரா மற்றும் டைபாய்டு ஏற்படலாம். நீர் பாதுகாப்பற்றதாக இருக்கலாம் எனில் அதை நன்கு கொதிக்க வைப்பதன் மூலமோ அல்லது நிரூபிக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு முறை அல்லது வடிகட்டியை பயன்படுத்துவதன் மூலமோ பாதுகாப்பானதாக மாற்றவும். சுத்திகரிக்கப்பட்ட நீரை சுத்தமான மூடிய கொள்கலனில் சேமித்து வைக்கவும். உங்கள் நீரை பாதுகாப்பது உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல். காய்ச்சல் என்பது நோய் தொற்றுக்கு உடல் காட்டும் எதிர்வினையாகும். இது குழந்தைகளிடம் பொதுவாக காணப்படும். குழந்தையை வசதியாக பராமரித்து போதுமான அளவு திரவங்களை கொடுங்கள். காய்ச்சல் ஓரிரு நாட்களுக்கு மேல் நீடித்தாலோ அல்லது குழந்தை மிகவும் தூக்கக்கலக்கமாக இருந்தாலோ சுவாசிப்பதில் சிரமம் இருந்தாலோ இழுத்து விரைப்பாக இருந்தாலோ அழுத்தினாலும் மறையாத தோல் தடிப்பு இருந்தாலோ அல்லது வலிப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவரை அணுகவும். மன அழுத்தத்தை சமாளித்தல். மன அழுத்தமும் மனச்சோர்வும் பொதுவானவை. மேலும் உங்கள் உடல் நலத்தைப் போலவே உங்கள் மனநலத்தையும் பேணுவது முக்கியம். எளிய வழிமுறைகள் உதவக்கூடும். ஒரு தினசரி வழக்கத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் நம்பும் நபர்களுடன் தொடர்பில் இருங்கள். சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் நன்றாக ஓய்வெடுங்கள். சோகம் கவலை அல்லது நம்பிக்கையின்மை வாரக்கணக்கில் நீடித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கையை பாதித்தாலோ ஒரு சுகாதார பணியாளரை அணுகுவது பலவீனத்தின் அறிகுறியல்லாது வலிமையின் அறிகுறியாகும். தினசரி ஊட்டச்சத்து. ஒரு சமச்சீரான உணவு வளர்ச்சியாற்றல் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் பழங்கள் மற்றும் காய்கறிகள், முழு தானியங்கள், பயறு வகைகள் அல்லது பிற புரதச்சத்து நிறைந்த உணவுகள் போன்ற பல வகையான உணவுகளை சேர்த்துக் கொள்ள முயலுங்கள். சர்க்கரை பானங்கள், உப்பு மற்றும் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிறிய சீரான மாற்றங்கள் ஒன்று சேர்ந்து நீடித்த ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன. கொசுக்களால் பரவும் நோய்களை தடுத்தல். கொசுக்கள் மலேரியா, டெங்கு மற்றும் பிற நோய்களை பரப்பக்கூடும். பூச்சிக்கொல்லி மருந்து தடவிய வலைக்கு கீழ் உறங்குவது, வீட்டை சுற்றியுள்ள தேங்கி நிற்கும் நீரை அகற்றுவது மற்றும் கொசுவிரட்டியை பயன்படுத்துவது ஆகியவை உங்கள் ஆபத்தை குறைக்கும். மலேரியா பாதிப்புள்ள ஒரு பகுதியில் உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருந்தால் ஆரம்பத்திலேயே பரிசோதனை மற்றும் சிகிச்சையை நாடுங்கள். முன்கூட்டிய கவனிப்பு உயிர்களை காப்பாற்றும். நாங்கள் சரிபார்க்கும் முறை. யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோவின் ஒவ்வொரு பகுதியும் அதிகாரப்பூர்வ சுகாதார அதிகாரிகளிடமிருந்து பொதுவில் கிடைக்கும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. நாங்கள் உண்மைகளையோ புள்ளி விவரங்களையோ புனைவதில்லை. நாங்கள் ஒரு சுகாதார எச்சரிக்கையை பகிரும்போது அது குறிப்பிடப்பட்ட அதிகாரப்பூர்வ மூலத்திலிருந்து வருகிறது. நீங்கள் யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ.org-இல் மேலும் அறியலாம். இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் C/OH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் A வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1 குரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. கை கழுவுதல். சோப்பு மற்றும் சுத்தமான நீரால் உங்கள் கைகளை கழுவுவது நோயை தடுப்பதற்கான எளிய வழிகளில் ஒன்றாகும். உங்கள் கைகளின் அனைத்து பகுதிகளையும் குறைந்தது 20 வினாடிகளுக்கு தேய்த்து கழுவுங்கள். குறிப்பாக சாப்பிடுவதற்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பிறகும் இதை செய்ய வேண்டும். சோப்பும் நீரும் கிடைக்கவில்லை என்றால் ஆல்கஹால் கலந்த கை சுத்திகரிப்பானும் பயன்படும். சுத்தமான கைகள் பல நோய் தொற்றுகள் பரவுவதை தடுக்க உதவுகின்றன. வயிற்றுப்போக்கு மற்றும் வாய்வழி நீரேற்றம். வயிற்றுப்போக்கு

பழக்கத்தை விட மிகவும் குறைவாக அசைவது ஆகியவை அடங்கும். இவற்றில் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக சுகாதார நிலையத்திற்கு செல்லவும். வழக்கமான மகப்பேறுக்கு முந்தைய பரிசோதனைகளில் கலந்து கொள்வது தாய் மற்றும் குழந்தை இருவரையும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது. குழந்தை பருவ தடுப்பூசிகள். தட்டம்மை போலியோ மற்றும் கக்குவான் இருமல் போன்ற கடுமையான நோய்களை எதிர்த்து போராட தடுப்பூசிகள் உடலுக்கு பயிற்சி அளிக்கின்றன. உங்கள் குழந்தையின் தடுப்பூசிகளை திட்டமிட்டபடி தவறாமல் போடுவது சிறந்த பாதுகாப்பை அளிக்கிறது. மேலும் ஏதேனும் தடுப்பூசிகள் தவறவிடப்பட்டிருந்தால் விடுபட்ட தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளவும் வசதி உள்ளது. தடுப்பூசிகளின் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைக்கு எந்தெந்த தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் என்பதை உங்கள் உள்ளூர் மருத்துவமனையில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பான குடிநீர். பாதுகாப்பற்ற நீரை குடிப்பதால் வயிற்றுப்போக்கு காலரா மற்றும் டைபாய்டு ஏற்படலாம். நீர் பாதுகாப்பற்றதாக இருக்கலாம் எனில் அதை நன்கு கொதிக்க வைப்பதன் மூலமோ அல்லது நிரூபிக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு முறை அல்லது வடிகட்டியை பயன்படுத்துவதன் மூலமோ பாதுகாப்பானதாக மாற்றவும். சுத்திகரிக்கப்பட்ட நீரை சுத்தமான மூடிய கொள்கலனில் சேமித்து வைக்கவும். உங்கள் நீரை பாதுகாப்பது உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. குரோகர் மீடியம் 12 முட்டைகள் நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல். காய்ச்சல் என்பது நோய் தொற்றுக்கு உடல் காட்டும் எதிர்வினையாகும். இது குழந்தைகளிடம் பொதுவாக காணப்படும். குழந்தையை வசதியாக பராமரித்து போதுமான அளவு திரவங்களை கொடுங்கள். காய்ச்சல் ஓரிரு நாட்களுக்கு மேல் நீடித்தாலோ அல்லது குழந்தை மிகவும் தூக்கக் கலக்கமாக இருந்தாலோ சுவாசிப்பதில் சிரமம் இருந்தாலோ இழுத்து விரைப்பாக இருந்தாலோ அழுத்தினாலும் மறையாத தோல் தடிப்பு இருந்தாலோ அல்லது வலிப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவரை அணுகவும். மன அழுத்தத்தை சமாளித்தல். மன அழுத்தமும் மனச்சோர்வும் பொதுவானவை. மேலும் உங்கள் உடல் நலத்தைப் போலவே உங்கள் மனநலத்தையும் பேணுவது முக்கியம். எளிய வழிமுறைகள் உதவக்கூடும். ஒரு தினசரி வழக்கத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் நம்பும் நபர்களுடன் தொடர்பில் இருங்கள். சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் நன்றாக ஓய்வெடுங்கள். சோகம், கவலை அல்லது நம்பிக்கையின்மை வாரக்கணக்கில் நீடித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கையை பாதித்தாலோ ஒரு சுகாதார பணியாளரை அணுகுவது பலவீனத்தின் அறிகுறியல்லாது வலிமையின் அறிகுறியாகும். தினசரி ஊட்டச்சத்து. ஒரு சமச்சீரான உணவு வளர்ச்சி ஆற்றல் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் பழங்கள் மற்றும் காய்கறிகள், முழு தானியங்கள், பயறு வகைகள் அல்லது பிற புரதச்சத்து நிறைந்த உணவுகள் போன்ற பல வகையான உணவுகளை சேர்த்துக் கொள்ள முயலுங்கள். சர்க்கரை பானங்கள், உப்பு மற்றும் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிறிய சீரான மாற்றங்கள் ஒன்று சேர்ந்து நீடித்த ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன. கொசுக்களால் பரவும் நோய்களை தடுத்தல். கொசுக்கள் மலேரியா, டெங்கு மற்றும் பிற நோய்களை பரப்பக்கூடும். பூச்சிக்கொல்லி மருந்து தடவிய வலைக்கு கீழ் உறங்குவது, வீட்டை சுற்றியுள்ள தேங்கி நிற்கும் நீரை அகற்றுவது மற்றும் கொசுவிரட்டியை பயன்படுத்துவது ஆகியவை உங்கள் ஆபத்தை குறைக்கும். மலேரியா பாதிப்புள்ள ஒரு பகுதியில் உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருந்தால் ஆரம்பத்திலேயே பரிசோதனை மற்றும் சிகிச்சையை நாடுங்கள். முன்கூட்டிய கவனிப்பு உயிர்களை காப்பாற்றும். நாங்கள் சரிபார்க்கும் முறை. யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோவின் ஒவ்வொரு பகுதியும் அதிகாரப்பூர்வ சுகாதார அதிகாரிகளிடமிருந்து பொதுவில் கிடைக்கும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. நாங்கள் உண்மைகளையோ

ஒரு தினசரி வழக்கத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் நம்பும் நபர்களுடன் தொடர்பில் இருங்கள், சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் நன்றாக ஓய்வெடுங்கள். சோகம், கவலை அல்லது நம்பிக்கையின்மை வாரக்கணக்கில் நீடித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கையை பாதித்தாலோ ஒரு சுகாதார பணியாளரை அணுகுவது பலவீனத்தின் அறிகுறியல்லாது வலிமையின் அறிகுறியாகும். தினசரி ஊட்டச்சத்து ஒரு சமச்சீரான உணவு வளர்ச்சி ஆற்றல் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் பழங்கள் மற்றும் காய்கறிகள், முழு தானியங்கள், பயறு வகைகள் அல்லது பிற புரதச்சத்து நிறைந்த உணவுகள் போன்ற பல வகையான உணவுகளை சேர்த்துக் கொள்ள முயலுங்கள். சர்க்கரை பானங்கள், உப்பு மற்றும் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிறிய சீரான மாற்றங்கள் ஒன்று சேர்ந்து நீடித்த ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன. கொசுக்களால் பரவும் நோய்களை தடுத்தல். கொசுக்கள் மலேரியா, டெங்கு மற்றும் பிற நோய்களை பரப்பக்கூடும். பூச்சிக்கொல்லி மருந்து தடவிய வலைக்கு கீழ் உறங்குவது, வீட்டை சுற்றியுள்ள தேங்கி நிற்கும் நீரை அகற்றுவது மற்றும் கொசு விரட்டியை பயன்படுத்துவது ஆகியவை உங்கள் ஆபத்தை குறைக்கும். மலேரியா பாதிப்புள்ள ஒரு பகுதியில் உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருந்தால் ஆரம்பத்திலேயே பரிசோதனை மற்றும் சிகிச்சையை நாடுங்கள். முன்கூட்டிய கவனிப்பு உயிர்களை காப்பாற்றும். நாங்கள் சரிபார்க்கும் முறை. யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோவின் ஒவ்வொரு பகுதியும் அதிகாரப்பூர்வ சுகாதார அதிகாரிகளிடமிருந்து பொதுவில் கிடைக்கும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. நாங்கள் உண்மைகளையோ புள்ளி விவரங்களையோ புனைவதில்லை. நாங்கள் ஒரு சுகாதார எச்சரிக்கையை பகிரும்போது அது குறிப்பிடப்பட்ட அதிகாரப்பூர்வ மூலத்திலிருந்து வருகிறது. நீங்கள் யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ .org-இல் மேலும் அறியலாம். கை கழுவுதல். சோப்பு மற்றும் சுத்தமான நீரால் உங்கள் கைகளை கழுவுவது நோயை தடுப்பதற்கான எளிய வழிகளில் ஒன்றாகும். உங்கள் கைகளின் அனைத்து பகுதிகளையும் குறைந்தது 20 வினாடிகளுக்கு தேய்த்து கழுவுங்கள். குறிப்பாக சாப்பிடுவதற்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பிறகும் இதை செய்ய வேண்டும். சோப்பும் நீரும் கிடைக்கவில்லை என்றால் ஆல்கஹால் கலந்த கை சுத்திகரிப்பானும் பயன்படும். சுத்தமான கைகள் பல நோய்த் தொற்றுகள் பரவுவதை தடுக்க உதவுகின்றன. இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1 குரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. வயிற்றுப்போக்கு மற்றும் வாய்வழி நீரேற்றம். வயிற்றுப்போக்கு சிறு குழந்தைகளுக்கு ஆபத்தானது, ஏனெனில் அது உடலில் இருந்து நீர் மற்றும் உப்புகளை இழக்கச் செய்கிறது. அறிவுறுத்தப்பட்டபடி கலக்கப்படும் வாய்வழி நீரேற்ற கரைசல் இவ்வாறு இழந்த திரவத்தை ஈடுசெய்து உயிரை காப்பாற்றும். குழந்தைக்கு தொடர்ந்து திரவங்களை கொடுத்து உணவூட்டவும். மலத்தில் ரத்தம் தொடர்ச்சியான வாந்தி குழி விழுந்த கண்கள் அல்லது குழந்தையால் குடிக்க முடியாவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுதல். குழந்தை பிறந்த முதல் 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க தொடங்க வேண்டும் என்றும், முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பாலை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கிறது. தாய்ப்பால் குழந்தைகளை நோய்த் தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பதுடன் முழுமையான ஊட்டச்சத்தையும் அளிக்கிறது. இரவும் பகலும் தேவைக்கேற்ப பாலூட்டவும். பாலூட்டுவது வலியாக இருந்தாலோ அல்லது குழந்தையின் எடை அதிகரிக்கவில்லை என்றாலோ ஒரு சுகாதார பணியாளரிடம் உதவி கேட்கவும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அபாய அறிகுறிகள். கர்ப்ப காலத்தில் சில அறிகுறிகளுக்கு தாமதமின்றி சிகிச்சை தேவை. அவற்றுள் அதிகப்படியான பிறப்புறு இரத்தப்போக்கு மங்கலான பார்வையுடன் கூடிய கடுமையான தலைவலி, அதிக காய்ச்சல், கடுமையான வயிற்று வலி அல்லது குழந்தை வழக்கத்தை விட

உங்கள் நீரை பாதுகாப்பது உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல். காய்ச்சல் என்பது நோய் தொற்றுக்கு உடல் காட்டும் எதிர்வினையாகும். இது குழந்தைகளிடம் பொதுவாக காணப்படும். குழந்தையை வசதியாக பராமரித்து போதுமான அளவு திரவங்களை கொடுங்கள். காய்ச்சல் ஓரிரு நாட்களுக்கு மேல் நீடித்தாலோ அல்லது குழந்தை மிகவும் தூக்கக்கலக்கமாக இருந்தாலோ, சுவாசிப்பதில் சிரமம் இருந்தாலோ, இழுத்து விரைப்பாக இருந்தாலோ, அழுத்தினாலும், மறையாத தோல் தடிப்பு இருந்தாலோ அல்லது வலிப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவரை அணுகவும். இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. க்ரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. மன அழுத்தத்தை சமாளித்தல். மன அழுத்தமும் மனச்சோர்வும் பொதுவானவை. மேலும் உங்கள் உடல் நலத்தைப் போலவே உங்கள் மனநலத்தையும் பேணுவது முக்கியம். எளிய வழிமுறைகள் உதவக்கூடும். ஒரு தினசரி வழக்கத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் நம்பும் நபர்களுடன் தொடர்பில் இருங்கள். சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் நன்றாக ஓய்வெடுங்கள். சோகம், கவலை அல்லது நம்பிக்கையின்மை வாரக்கணக்கில் நீடித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கையை பாதித்தாலோ ஒரு சுகாதார பணியாளரை அணுகுவது பலவீனத்தின் அறிகுறியல்லாது வலிமையின் அறிகுறியாகும். தினசரி ஊட்டச்சத்து. ஒரு சமச்சீரான உணவு வளர்ச்சி ஆற்றல் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் பழங்கள் மற்றும் காய்கறிகள், முழு தானியங்கள், பயறு வகைகள் அல்லது பிற புரதச்சத்து நிறைந்த உணவுகள் போன்ற பல வகையான உணவுகளை சேர்த்துக் கொள்ள முயலுங்கள். சர்க்கரை பானங்கள், உப்பு மற்றும் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிறிய சீரான மாற்றங்கள் ஒன்று சேர்ந்து நீடித்த ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன. கொசுக்களால் பரவும் நோய்களை தடுத்தல். கொசுக்கள் மலேரியா, டெங்கு மற்றும் பிற நோய்களை பரப்பக்கூடும். பூச்சிக்கொல்லி மருந்து தடவிய வலைக்கு கீழ் உறங்குவது, வீட்டை சுற்றியுள்ள தேங்கி நிற்கும் நீரை அகற்றுவது மற்றும் கொசுவிரட்டியை பயன்படுத்துவது ஆகியவை உங்கள் ஆபத்தை குறைக்கும். மலேரியா பாதிப்புள்ள ஒரு பகுதியில் உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருந்தால் ஆரம்பத்திலேயே பரிசோதனை மற்றும் சிகிச்சையை நாடுங்கள். முன்கூட்டிய கவனிப்பு உயிர்களை காப்பாற்றும். நாங்கள் சரிபார்க்கும் முறை. யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோவின் ஒவ்வொரு பகுதியும் அதிகாரப்பூர்வ சுகாதார அதிகாரிகளிடமிருந்து பொதுவில் கிடைக்கும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. நாங்கள் உண்மைகளையோ புள்ளி விவரங்களையோ புனைவதில்லை. நாங்கள் ஒரு சுகாதார எச்சரிக்கையை பகிரும்போது அது குறிப்பிடப்பட்ட அதிகாரப்பூர்வ மூலத்திலிருந்து வருகிறது. நீங்கள் யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ .org-இல் மேலும் அறியலாம். கை கழுவுதல். சோப்பு மற்றும் சுத்தமான நீரால் உங்கள் கைகளை கழுவுவது நோயை தடுப்பதற்கான எளிய வழிகளில் ஒன்றாகும். உங்கள் கைகளின் அனைத்து பகுதிகளையும் குறைந்தது 20 வினாடிகளுக்கு தேய்த்து கழுவுங்கள். குறிப்பாக சாப்பிடுவதற்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பிறகும் இதை செய்ய வேண்டும். சோப்பும் நீரும் கிடைக்கவில்லை என்றால் ஆல்கஹால் கலந்த கை சுத்திகரிப்பானும் பயன்படும். சுத்தமான கைகள் பல நோய் தொற்றுகள் பரவுவதை தடுக்க உதவுகின்றன. வயிற்றுப்போக்கு மற்றும் வாய்வழி நீரேற்றம். வயிற்றுப்போக்கு சிறு குழந்தைகளுக்கு ஆபத்தானது, ஏனெனில் அது உடலில் இருந்து நீர் மற்றும் உப்புகளை இழக்கச் செய்கிறது. அறிவுறுத்தப்பட்டபடி கலக்கப்படும் வாய்வழி நீரேற்ற கரைசல் இவ்வாறு இழந்த திரவத்தை ஈடுசெய்து உயிரை காப்பாற்றும். குழந்தைக்கு தொடர்ந்து திரவங்களை கொடுத்து உணவூட்டவும். மலத்தில் இரத்தம் தொடர்ச்சியான வாந்தி குழி விழுந்த கண்கள் அல்லது குழந்தையால் குடிக்க முடியாவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல.

வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. நாங்கள் உண்மைகளையோ புள்ளி விவரங்களையோ புனைவதில்லை. நாங்கள் ஒரு சுகாதார எச்சரிக்கையை பகிரும்போது அது குறிப்பிடப்பட்ட அதிகாரப்பூர்வ மூலத்திலிருந்து வருகிறது. நீங்கள் universalhealthradio.org இல் மேலும் அறியலாம். கை கழுவுதல். சோப்பு மற்றும் சுத்தமான நீரால் உங்கள் கைகளை கழுவுவது நோயை தடுப்பதற்கான எளிய வழிகளில் ஒன்றாகும். உங்கள் கைகளின் அனைத்து பகுதிகளையும் குறைந்தது 20 வினாடிகளுக்கு தேய்த்து கழுவுங்கள். குறிப்பாக சாப்பிடுவதற்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பிறகும் இதை செய்ய வேண்டும். சோப்பும் நீரும் கிடைக்கவில்லை என்றால் ஆல்கஹால் கலந்த கை சுத்திகரிப்பானும் பயன்படும். சுத்தமான கைகள் பல நோய்த் தொற்றுகள் பரவுவதை தடுக்க உதவுகின்றன. வயிற்றுப்போக்கு மற்றும் வாய்வழி நீரேற்றம். வயிற்றுப்போக்கு சிறு குழந்தைகளுக்கு ஆபத்தானது, ஏனெனில் அது உடலில் இருந்து நீர் மற்றும் உப்புகளை இழக்கச் செய்கிறது. அறிவுறுத்தப்பட்டபடி கலக்கப்படும் வாய்வழி நீரேற்ற கரைசல் இவ்வாறு இழந்த திரவத்தை ஈடுசெய்து உயிரை காப்பாற்றும். குழந்தைக்கு தொடர்ந்து திரவங்களை கொடுத்து உணவூட்டவும். மலத்தில் ரத்தம் தொடர்ச்சியான வாந்தி குழி விழுந்த கண்கள் அல்லது குழந்தையால் குடிக்க முடியாவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. க்ரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுதல். குழந்தை பிறந்த முதல் 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க தொடங்க வேண்டும் என்றும், முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பாலை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கிறது. தாய்ப்பால் குழந்தைகளை நோய்த் தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பதுடன் முழுமையான ஊட்டச்சத்தையும் அளிக்கிறது. இரவும் பகலும் தேவைக்கேற்ப பாலூட்டவும். பாலூட்டுவது வலியாக இருந்தாலோ அல்லது குழந்தையின் எடை அதிகரிக்கவில்லை என்றாலோ ஒரு சுகாதார பணியாளரிடம் உதவி கேட்கவும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அபாய அறிகுறிகள். கர்ப்ப காலத்தில் சில அறிகுறிகளுக்கு தாமதமின்றி சிகிச்சை தேவை. அவற்றுள் அதிகப்படியான பிறப்புறு இரத்தப்போக்கு மங்கலான பார்வையுடன் கூடிய கடுமையான தலைவலி, அதிக காய்ச்சல், கடுமையான வயிற்றுவலி அல்லது குழந்தை வழக்கத்தை விட மிகவும் குறைவாக அசைவது ஆகியவை அடங்கும். இவற்றில் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக சுகாதார நிலையத்திற்கு செல்லவும். வழக்கமான மகப்பேறுக்கு முந்தைய பரிசோதனைகளில் கலந்து கொள்வது தாய் மற்றும் குழந்தை இருவரையும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது. குழந்தை பருவ தடுப்பூசிகள். தட்டம்மை போலியோ மற்றும் கக்குவான் இருமல் போன்ற கடுமையான நோய்களை எதிர்த்து போராட தடுப்பூசிகள் உடலுக்கு பயிற்சி அளிக்கின்றன. உங்கள் குழந்தையின் தடுப்பூசிகளை திட்டமிட்டபடி தவறாமல் போடுவது சிறந்த பாதுகாப்பை அளிக்கிறது. மேலும் ஏதேனும் தடுப்பூசிகள் தவறவிடப்பட்டிருந்தால் விடுபட்ட தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளவும் வசதி உள்ளது. தடுப்பூசிகளின் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைக்கு எந்தெந்த தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் என்பதை உங்கள் உள்ளூர் மருத்துவமனையில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பான குடிநீர். பாதுகாப்பற்ற நீரை குடிப்பதால் வயிற்றுப்போக்கு, காலரா மற்றும் டைபாய்டு ஏற்படலாம். நீர் பாதுகாப்பற்றதாக இருக்கலாம் எனில் அதை நன்கு கொதிக்க வைப்பதன் மூலமோ அல்லது நிரூபிக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு முறை அல்லது வடிகட்டியை பயன்படுத்துவதன் மூலமோ பாதுகாப்பானதாக மாற்றவும். சுத்திகரிக்கப்பட்ட நீரை சுத்தமான மூடிய கொள்கலனில் சேமித்து வைக்கவும். உங்கள் நீரை பாதுகாப்பது உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல். காய்ச்சல் என்பது நோய்த் தொற்றுக்கு உடல் காட்டும் எதிர்வினையாகும். இது குழந்தைகளிடம் பொது

தினசரி வழக்கத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் நம்பும் நபர்களுடன் தொடர்பில் இருங்கள். சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் நன்றாக ஓய்வெடுங்கள். சோகம், கவலை அல்லது நம்பிக்கையின்மை வாரக்கணக்கில் நீடித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கையை பாதித்தாலோ ஒரு சுகாதார பணியாளரை அணுகுவது பலவீனத்தின் அறிகுறியல்லாது வலிமையின் அறிகுறியாகும். இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி: சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை: அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம்: அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. க்ரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம்: சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. தினசரி ஊட்டச்சத்து: ஒரு சமச்சீரான உணவு வளர்ச்சி ஆற்றல் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் பழங்கள் மற்றும் காய்கறிகள், முழு தானியங்கள், பயிறு வகைகள் அல்லது பிற புரதச்சத்து நிறைந்த உணவுகள் போன்ற பல வகையான உணவுகளை சேர்த்துக் கொள்ள முயலுங்கள். சர்க்கரை பானங்கள், உப்பு மற்றும் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிறிய சீரான மாற்றங்கள் ஒன்று சேர்ந்து நீடித்த ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன. கொசுக்களால் பரவும் நோய்களை தடுத்தல். கொசுக்கள் மலேரியா, டெங்கு மற்றும் பிற நோய்களை பரப்பக்கூடும். பூச்சிக்கொல்லி மருந்து தடவிய வலைக்கு கீழ் உறங்குவது, வீட்டை சுற்றியுள்ள தேங்கி நிற்கும் நீரை அகற்றுவது மற்றும் கொசு விரட்டியை பயன்படுத்துவது ஆகியவை உங்கள் ஆபத்தை குறைக்கும். மலேரியா பாதிப்புள்ள ஒரு பகுதியில் உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருந்தால் ஆரம்பத்திலேயே பரிசோதனை மற்றும் சிகிச்சையை நாடுங்கள். முன்கூட்டிய கவனிப்பு உயிர்களை காப்பாற்றும். நாங்கள் சரிபார்க்கும் முறை: யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோவின் ஒவ்வொரு பகுதியும் அதிகாரப்பூர்வ சுகாதார அதிகாரிகளிடமிருந்து பொதுவில் கிடைக்கும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. நாங்கள் உண்மைகளையோ புள்ளி விவரங்களையோ புனைவதில்லை. நாங்கள் ஒரு சுகாதார எச்சரிக்கையை பகிரும்போது அது குறிப்பிடப்பட்ட அதிகாரப்பூர்வ மூலத்திலிருந்து வருகிறது. நீங்கள் யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ.org-இல் மேலும் அறியலாம். கை கழுவுதல். சோப்பு மற்றும் சுத்தமான நீரால் உங்கள் கைகளை கழுவுவது நோயை தடுப்பதற்கான எளிய வழிகளில் ஒன்றாகும். உங்கள் கைகளின் அனைத்து பகுதிகளையும் குறைந்தது 20 வினாடிகளுக்கு தேய்த்து கழுவுங்கள். குறிப்பாக சாப்பிடுவதற்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பிறகும் இதை செய்ய வேண்டும். சோப்பும் நீரும் கிடைக்கவில்லை என்றால் ஆல்கஹால் கலந்த கை சுத்திகரிப்பானும் பயன்படும். சுத்தமான கைகள் பல நோய்த் தொற்றுகள் பரவுவதை தடுக்க உதவுகின்றன. வயிற்றுப்போக்கு மற்றும் வாய்வழி நீரேற்றம். வயிற்றுப்போக்கு சிறு குழந்தைகளுக்கு ஆபத்தானது, ஏனெனில் அது உடலில் இருந்து நீர் மற்றும் உப்புகளை இழக்கச் செய்கிறது. அறிவுறுத்தப்பட்டபடி கலக்கப்படும் வாய்வழி நீரேற்ற கரைசல் இவ்வாறு இழந்த திரவத்தை ஈடு செய்து உயிரை காப்பாற்றும். குழந்தைக்கு தொடர்ந்து திரவங்களை கொடுத்து உணவூட்டவும். மலத்தில் இரத்தம் தொடர்ச்சியான வாந்தி குழி விழுந்த கண்கள் அல்லது குழந்தையால் குடிக்க முடியாவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுதல். குழந்தை பிறந்த முதல் ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க தொடங்க வேண்டும் என்றும், முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பாலை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கிறது. தாய்ப்பால் குழந்தைகளை நோய்த் தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பதுடன் முழுமையான ஊட்டச்சத்தையும் அளிக்கிறது. இரவும் பகலும் தேவைக்கேற்ப பாலூட்டவும். பாலூட்டுவது வலியாக இருந்தாலோ அல்லது குழந்தையின் எடை அதிகரிக்கவில்லை என்றாலோ ஒரு சுகாதார பணியாளரிடம் உதவி கேட்கவும். இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ.

கலக்கப்படும் வாய்வழி நீரேற்ற கரைசல் இவ்வாறு இழந்த திரவத்தை ஈடு செய்து உயிரை காப்பாற்றும். குழந்தைக்கு தொடர்ந்து திரவங்களை கொடுத்து உணவூட்டவும். மலத்தில் இரத்தம் தொடர்ச்சியான வாந்தி குழி விழுந்த கண்கள் அல்லது குழந்தையால் குடிக்க முடியாவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுதல். குழந்தை பிறந்த முதல் ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க தொடங்க வேண்டும் என்றும், முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பாலை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கிறது. தாய்ப்பால் குழந்தைகளை நோய்த் தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பதுடன் முழுமையான ஊட்டச்சத்தையும் அளிக்கிறது. இரவும் பகலும் தேவைக்கேற்ப பாலூட்டவும். பாலூட்டுவது வலியாக இருந்தாலோ அல்லது குழந்தையின் எடை அதிகரிக்கவில்லை என்றாலோ ஒரு சுகாதார பணியாளரிடம் உதவி கேட்கவும். இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. க்ரோகர் மீடியம் 12 முட்டைகள் நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடீஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அபாய அறிகுறிகள். கர்ப்ப காலத்தில் சில அறிகுறிகளுக்கு தாமதமின்றி சிகிச்சை தேவை. அவற்றுள் அதிகப்படியான பிறப்புறு இரத்தப்போக்கு மங்கலான பார்வையுடன் கூடிய கடுமையான தலைவலி, அதிக காய்ச்சல், கடுமையான வயிற்றுவலி அல்லது குழந்தை வழக்கத்தை விட மிகவும் குறைவாக அசைவது ஆகியவை அடங்கும். இவற்றில் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக சுகாதார நிலையத்திற்கு செல்லவும். வழக்கமான மகப்பேறுக்கு முந்தைய பரிசோதனைகளில் கலந்து கொள்வது தாய் மற்றும் குழந்தை இருவரையும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது. குழந்தை பருவ தடுப்பூசிகள். தட்டம்மை போலியோ மற்றும் கக்குவான் இருமல் போன்ற கடுமையான நோய்களை எதிர்த்து போராட தடுப்பூசிகள் உடலுக்கு பயிற்சி அளிக்கின்றன. உங்கள் குழந்தையின் தடுப்பூசிகளை திட்டமிட்டபடி தவறாமல் போடுவது சிறந்த பாதுகாப்பை அளிக்கிறது. மேலும், ஏதேனும் தடுப்பூசிகள் தவறவிடப்பட்டிருந்தால் விடுபட்ட தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளவும் வசதி உள்ளது. தடுப்பூசிகளின் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைக்கு எந்தெந்த தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் என்பதை உங்கள் உள்ளூர் மருத்துவமனையில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பான குடிநீர். பாதுகாப்பற்ற நீரை குடிப்பதால் வயிற்றுப்போக்கு காலரா மற்றும் டைபாய்டு ஏற்படலாம். நீர் பாதுகாப்பற்றதாக இருக்கலாம் எனில் அதை நன்கு கொதிக்க வைப்பதன் மூலமோ அல்லது நிரூபிக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு முறை அல்லது வடிகட்டியை பயன்படுத்துவதன் மூலமோ பாதுகாப்பானதாக மாற்றவும். சுத்திகரிக்கப்பட்ட நீரை சுத்தமான மூடிய கொள்கலனில் சேமித்து வைக்கவும். உங்கள் நீரை பாதுகாப்பது உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல். காய்ச்சல் என்பது நோய்த் தொற்றுக்கு உடல் காட்டும் எதிர்வினையாகும். இது குழந்தைகளிடம் பொதுவாக காணப்படும். குழந்தையை வசதியாக பராமரித்து போதுமான அளவு திரவங்களை கொடுங்கள். காய்ச்சல் ஓரிரு நாட்களுக்கு மேல் நீடித்தாலோ அல்லது குழந்தை மிகவும் தூக்கக்கலக்கமாக இருந்தாலோ, சுவாசிப்பதில் சிரமம் இருந்தாலோ, இழுத்து விரைப்பாக இருந்தாலோ, அழுத்தினாலும், மறையாத தோல் தடிப்பு இருந்தாலோ அல்லது வலிப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவரை அணுகவும். மன அழுத்தத்தை சமாளித்தல். மன அழுத்தமும் மனச்சோர்வும் பொதுவானவை. மேலும், உங்கள் உடல் நலத்தைப் போலவே உங்கள் மனநலத்தையும் பேணுவது முக்கியம். எளிய வழிமுறைகள் உதவக்கூடும். ஒரு தினசரி வழக்கத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் நம்பும் நபர்களுடன் தொடர்பில் இருங்கள். சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் நன்றாக ஓய்வெடுங்கள். சோகம், கவலை அல்லது நம்பிக்கையின்மை வாரக்கணக்கில் நீடித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கையை பாதித்தாலோ ஒரு சுகாதார பணியாளரை அணுகுவது பலவீனத்தின் அறிகுறியல்லாது வலிமையின் அறிகுறியாகும். தினசரி ஊட்டச்சத்து. ஒரு சமச்சீரான உணவு வளர்ச்சியாற்றல் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவுகிறது.

அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்ப பெறல் பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்ப பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்ப பெறல் மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்ப பெறுகிறது. 1. க்ரோகர் மீடியம் 12 முட்டைகள் நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. கொசுக்களால் பரவும் நோய்களை தடுத்தல். கொசுக்கள் மலேரியா டெங்கு மற்றும் பிற நோய்களை பரப்பக்கூடும். பூச்சிக்கொல்லி மருந்து தடவிய வலைக்கு கீழ் உறங்குவது வீட்டை சுற்றியுள்ள தேங்கி நிற்கும் நீரை அகற்றுவது மற்றும் கொசுவிரட்டியை பயன்படுத்துவது ஆகியவை உங்கள் ஆபத்தை குறைக்கும். மலேரியா பாதிப்புள்ள ஒரு பகுதியில் உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருந்தால் ஆரம்பத்திலேயே பரிசோதனை மற்றும் சிகிச்சையை நாடுங்கள். முன்கூட்டிய கவனிப்பு உயிர்களை காப்பாற்றும். நாங்கள் சரிபார்க்கும் முறை. யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோவின் ஒவ்வொரு பகுதியும் அதிகாரப்பூர்வ சுகாதார அதிகாரிகளிடமிருந்து பொதுவில் கிடைக்கும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. நாங்கள் உண்மைகளையோ புள்ளி விவரங்களையோ புனைவதில்லை. நாங்கள் ஒரு சுகாதார எச்சரிக்கையை பகிரும்போது அது குறிப்பிடப்பட்ட அதிகாரப்பூர்வ மூலத்திலிருந்து வருகிறது. நீங்கள் யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ .org-இல் மேலும் அறியலாம். கை கழுவுதல். சோப்பு மற்றும் சுத்தமான நீரால் உங்கள் கைகளை கழுவுவது நோயை தடுப்பதற்கான எளிய வழிகளில் ஒன்றாகும். உங்கள் கைகளின் அனைத்து பகுதிகளையும் குறைந்தது 20 வினாடிகளுக்கு தேய்த்து கழுவுங்கள். குறிப்பாக சாப்பிடுவதற்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பிறகும் இதை செய்ய வேண்டும். சோப்பும் நீரும் கிடைக்கவில்லை என்றால் ஆல்கஹால் கலந்த கை சுத்திகரிப்பானும் பயன்படும். சுத்தமான கைகள் பல நோய்த் தொற்றுகள் பரவுவதை தடுக்க உதவுகின்றன. வயிற்றுப்போக்கு மற்றும் வாய்வழி நீரேற்றம். வயிற்றுப்போக்கு சிறு குழந்தைகளுக்கு ஆபத்தானது, ஏனெனில் அது உடலில் இருந்து நீர் மற்றும் உப்புகளை இழக்கச் செய்கிறது. அறிவுறுத்தப்பட்டபடி கலக்கப்படும் வாய்வழி நீரேற்ற கரைசல் இவ்வாறு இழந்த திரவத்தை ஈடுசெய்து உயிரை காப்பாற்றும். குழந்தைக்கு தொடர்ந்து திரவங்களை கொடுத்து உணவூட்டவும். மலத்தில் இரத்தம் தொடர்ச்சியான வாந்தி குழி விழுந்த கண்கள் அல்லது குழந்தையால் குடிக்க முடியாவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுதல். குழந்தை பிறந்த முதல் ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க தொடங்க வேண்டும் என்றும், முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பாலை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கிறது. தாய்ப்பால் குழந்தைகளை நோய்த் தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பதுடன் முழுமையான ஊட்டச்சத்தையும் அளிக்கிறது. இரவும் பகலும் தேவைக்கேற்ப பாலூட்டவும். பாலூட்டுவது வலியாக இருந்தாலோ அல்லது குழந்தையின் எடை அதிகரிக்கவில்லை என்றாலோ ஒரு சுகாதார பணியாளரிடம் உதவி கேட்கவும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அபாய அறிகுறிகள். கர்ப்ப காலத்தில் சில அறிகுறிகளுக்கு தாமதமின்றி சிகிச்சை தேவை. அவற்றுள் அதிகப்படியான பிறப்புறு இரத்தப்போக்கு மங்கலான பார்வையுடன் கூடிய கடுமையான தலைவலி, அதிக காய்ச்சல், கடுமையான வயிற்றுவலி அல்லது குழந்தை வழக்கத்தை விட மிகவும் குறைவாக அசைவது ஆகியவை அடங்கும். இவற்றில் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக சுகாதார நிலையத்திற்கு செல்லவும். வழக்கமான மகப்பேறுக்கு முந்தைய பரிசோதனைகளில் கலந்து கொள்வது தாய் மற்றும் குழந்தை இருவரையும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது. இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்ப பெறல் பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்ப பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்ப பெறல் மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட

அறிகுறியாகும். தினசரி ஊட்டச்சத்து ஒரு சமச்சீரான உணவு வளர்ச்சி ஆற்றல் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் பழங்கள் மற்றும் காய்கறிகள், முழு தானியங்கள், பயறு வகைகள் அல்லது பிற புரதச்சத்து நிறைந்த உணவுகள் போன்ற பல வகையான உணவுகளை சேர்த்துக் கொள்ள முயலுங்கள். சர்க்கரை பானங்கள், உப்பு மற்றும் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிறிய சீரான மாற்றங்கள் ஒன்று சேர்ந்து நீடித்த ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன. கொசுக்களால் பரவும் நோய்களை தடுத்தல். கொசுக்கள் மலேரியா, டெங்கு மற்றும் பிற நோய்களை பரப்பக்கூடும். பூச்சிக்கொல்லி மருந்து தடவிய வலைக்கு கீழ் உறங்குவது, வீட்டை சுற்றியுள்ள தேங்கி நிற்கும் நீரை அகற்றுவது மற்றும் கொசுவிரட்டியை பயன்படுத்துவது ஆகியவை உங்கள் ஆபத்தை குறைக்கும். மலேரியா பாதிப்புள்ள ஒரு பகுதியில் உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருந்தால் ஆரம்பத்திலேயே பரிசோதனை மற்றும் சிகிச்சையை நாடுங்கள். முன்கூட்டிய கவனிப்பு உயிர்களை காப்பாற்றும். இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி: சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை: அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்ப பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்ப பெறுகிறது. காரணம்: அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்ப பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்ப பெறுகிறது. 1 குரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம்: சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. குழந்தை பருவ தடுப்பூசிகள். தட்டம்மை போலியோ மற்றும் கக்குவான் இருமல் போன்ற கடுமையான நோய்களை எதிர்த்து போராட தடுப்பூசிகள் உடலுக்கு பயிற்சி அளிக்கின்றன. உங்கள் குழந்தையின் தடுப்பூசிகளை திட்டமிட்டபடி தவறாமல் போடுவது சிறந்த பாதுகாப்பை அளிக்கிறது. மேலும் ஏதேனும் தடுப்பூசிகள் தவறவிடப்பட்டிருந்தால் விடுபட்ட தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளவும் வசதி உள்ளது. தடுப்பூசிகளின் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைக்கு எந்தெந்த தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் என்பதை உங்கள் உள்ளூர் மருத்துவமனையில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பான குடிநீர். பாதுகாப்பற்ற நீரை குடிப்பதால் வயிற்றுப்போக்கு, காலரா மற்றும் டைபாய்டு ஏற்படலாம். நீர் பாதுகாப்பற்றதாக இருக்கலாம் எனில் அதை நன்கு கொதிக்க வைப்பதன் மூலமோ அல்லது நிரூபிக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு முறை அல்லது வடிகட்டியை பயன்படுத்துவதன் மூலமோ பாதுகாப்பானதாக மாற்றவும். சுத்திகரிக்கப்பட்ட நீரை சுத்தமான மூடிய கொள்கலனில் சேமித்து வைக்கவும். உங்கள் நீரை பாதுகாப்பது உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல். காய்ச்சல் என்பது நோய் தொற்றுக்கு உடல் காட்டும் எதிர்வினையாகும். இது குழந்தைகளிடம் பொதுவாக காணப்படும். குழந்தையை வசதியாக பராமரித்து போதுமான அளவு திரவங்களை கொடுங்கள். காய்ச்சல் ஓரிரு நாட்களுக்கு மேல் நீடித்தாலோ அல்லது குழந்தை மிகவும் தூக்கக்கலக்கமாக இருந்தாலோ, சுவாசிப்பதில் சிரமம் இருந்தாலோ, இழுத்து விரைப்பாக இருந்தாலோ, அழுத்தினாலும், மறையாத தோல் தடிப்பு இருந்தாலோ அல்லது வலிப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவரை அணுகவும். மன அழுத்தத்தை சமாளித்தல். மன அழுத்தமும் மனச்சோர்வும் பொதுவானவை. மேலும் உங்கள் உடல் நலத்தைப் போலவே உங்கள் மனநலத்தையும் பேணுவது முக்கியம். எளிய வழிமுறைகள் உதவக்கூடும். ஒரு தினசரி வழக்கத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் நம்பும் நபர்களுடன் தொடர்பில் இருங்கள். சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் நன்றாக ஓய்வெடுங்கள். சோகம், கவலை அல்லது நம்பிக்கையின்மை வாரக்கணக்கில் நீடித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கையை பாதித்தாலோ ஒரு சுகாதார பணியாளரை அணுகுவது பலவீனத்தின் அறிகுறியல்லாது வலிமையின் அறிகுறியாகும். தினசரி ஊட்டச்சத்து ஒரு சமச்சீரான உணவு வளர்ச்சி ஆற்றல் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் பழங்கள் மற்றும் காய்கறிகள், முழு தானியங்கள், பயறு வகைகள் அல்லது பிற புரதச்சத்து நிறைந்த உணவுகள் போன்ற பல வகையான உணவுகளை சேர்த்துக் கொள்ள முயலுங்கள். சர்க்கரை பானங்கள், உப்பு மற்றும் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிறிய சீரான மாற்றங்கள் ஒன்று சேர்ந்து நீடித்த ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன. கொசுக்களால் பரவும் நோய்களை தடுத்தல். கொசுக்கள்

இணையதளத்திலிருந்து வருகிறது. நீங்கள் யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ டாட் ஆகியில் மேலும் அறியலாம். கை கழுவுதல். சோப்பு மற்றும் சுத்தமான நீரால் உங்கள் கைகளை கழுவுவது நோயை தடுப்பதற்கான எளிய வழிகளில் ஒன்றாகும். உங்கள் கைகளின் அனைத்து பகுதிகளையும் குறைந்தது 20 வினாடிகளுக்கு தேய்த்து கழுவுங்கள். குறிப்பாக சாப்பிடுவதற்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பிறகும் இதை செய்ய வேண்டும். சோப்பும் நீரும் கிடைக்கவில்லை என்றால் ஆல்கஹால் கலந்த கை சுத்திகரிப்பானும் பயன்படும். சுத்தமான கைகள் பல நோய்த்தொற்றுகள் பரவுவதை தடுக்க உதவுகின்றன. வயிற்றுப்போக்கு மற்றும் வாய்வழி நீரேற்றம். வயிற்றுப்போக்கு சிறு குழந்தைகளுக்கு ஆபத்தானது, ஏனெனில் அது உடலில் இருந்து நீர் மற்றும் உப்புகளை இழக்கச் செய்கிறது. அறிவுறுத்தப்பட்டபடி கலக்கப்படும் வாய்வழி நீரேற்ற கரைசல் இவ்வாறு இழந்த திரவத்தை ஈடுசெய்து உயிரை காப்பாற்றும். குழந்தைக்கு தொடர்ந்து திரவங்களை கொடுத்து உணவூட்டவும். மலத்தில் ரத்தம் தொடர்ச்சியான வாந்தி குழி விழுந்த கண்கள் அல்லது குழந்தையால் குடிக்க முடியாவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுதல். குழந்தை பிறந்த முதல் 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க தொடங்க வேண்டும் என்றும், முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பாலை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கிறது. தாய்ப்பால் குழந்தைகளை நோய்த்தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பதுடன் முழுமையான ஊட்டச்சத்தையும் அளிக்கிறது. இரவும் பகலும் தேவைக்கேற்ப பாலூட்டவும். பாலூட்டுவது வலியாக இருந்தாலோ அல்லது குழந்தையின் எடை அதிகரிக்கவில்லை என்றாலோ ஒரு சுகாதார பணியாளரிடம் உதவி கேட்கவும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அபாய அறிகுறிகள். கர்ப்ப காலத்தில் சில அறிகுறிகளுக்கு தாமதமின்றி சிகிச்சை தேவை. அவற்றுள் அதிகப்படியான பிறப்புறு இரத்தப்போக்கு மங்கலான பார்வையுடன் கூடிய கடுமையான தலைவலி, அதிக காய்ச்சல், கடுமையான வயிற்றுவலி அல்லது குழந்தை வழக்கத்தை விட மிகவும் குறைவாக அசைவது ஆகியவை அடங்கும். இவற்றில் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக சுகாதார நிலையத்திற்கு செல்லவும். வழக்கமான மகப்பேறுக்கு முந்தைய பரிசோதனைகளில் கலந்து கொள்வது தாய் மற்றும் குழந்தை இருவரையும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது. குழந்தை பருவ தடுப்பூசிகள். தட்டம்மை போலியோ மற்றும் கக்குவான் இருமல் போன்ற கடுமையான நோய்களை எதிர்த்து போராட தடுப்பூசிகள் உடலுக்கு பயிற்சி அளிக்கின்றன. உங்கள் குழந்தையின் தடுப்பூசிகளை திட்டமிட்டபடி தவறாமல் போடுவது சிறந்த பாதுகாப்பை அளிக்கிறது. மேலும் ஏதேனும் தடுப்பூசிகள் தவறவிடப்பட்டிருந்தால் விடுபட்ட தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளவும் வசதி உள்ளது. தடுப்பூசிகளின் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைக்கு எந்தெந்த தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் என்பதை உங்கள் உள்ளூர் மருத்துவமனையில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பேவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. க்ரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடீஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. நாங்கள் சரிபார்க்கும் முறை. யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோவின் ஒவ்வொரு பகுதியும் அதிகாரப்பூர்வ சுகாதார அதிகாரிகளிடமிருந்து பொதுவில் கிடைக்கும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. நாங்கள் உண்மைகளையோ புள்ளி விவரங்களையோ புனைவதில்லை. நாங்கள் ஒரு சுகாதார எச்சரிக்கையை பகிரும்போது அது குறிப்பிடப்பட்ட அதிகாரப்பூர்வ மூலத்திலிருந்து வருகிறது. நீங்கள் யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ டாட் ஆகியில் மேலும் அறியலாம். கை கழுவுதல். சோப்பு மற்றும் சுத்தமான நீரால் உங்கள் கைகளை கழுவுவது நோயை தடுப்பதற்கான எளிய வழிகளில் ஒன்றாகும். உங்கள் கைகளின் அனைத்து பகுதிகளையும் குறைந்தது 20 வினாடிகளுக்கு தேய்த்து கழுவுங்கள். குறிப்பாக சாப்பிடுவதற்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பிறகும் இதை செய்ய வேண்டும். சோப்பும்

புரதச்சத்து நிறைந்த உணவுகள் போன்ற பல வகையான உணவுகளை சேர்த்துக் கொள்ள முயலுங்கள். சர்க்கரை பானங்கள், உப்பு மற்றும் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிறிய சீரான மாற்றங்கள் ஒன்று சேர்ந்து நீடித்த ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன. கொசுக்களால் பரவும் நோய்களை தடுத்தல். கொசுக்கள் மலேரியா, டெங்கு மற்றும் பிற நோய்களை பரப்பக்கூடும். பூச்சிக்கொல்லி மருந்து தடவிய வலைக்கு கீழ் உறங்குவது, வீட்டை சுற்றியுள்ள தேங்கி நிற்கும் நீரை அகற்றுவது மற்றும் கொசுவிரட்டியை பயன்படுத்துவது ஆகியவை உங்கள் ஆபத்தை குறைக்கும். மலேரியா பாதிப்புள்ள ஒரு பகுதியில் உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருந்தால் ஆரம்பத்திலேயே பரிசோதனை மற்றும் சிகிச்சையை நாடுங்கள். முன்கூட்டிய கவனிப்பு உயிர்களை காப்பாற்றும். நாங்கள் சரிபார்க்கும் முறை. யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோவின் ஒவ்வொரு பகுதியும் அதிகாரப்பூர்வ சுகாதார அதிகாரிகளிடமிருந்து பொதுவில் கிடைக்கும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. நாங்கள் உண்மைகளையோ புள்ளி விவரங்களையோ புனைவதில்லை. நாங்கள் ஒரு சுகாதார எச்சரிக்கையை பகிரும்போது அது குறிப்பிடப்பட்ட அதிகாரப்பூர்வ மூலத்திலிருந்து வருகிறது. நீங்கள் யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ.org-இல் மேலும் அறியலாம். இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. க்ரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. பாதுகாப்பான குடிநீர். பாதுகாப்பற்ற நீரை குடிப்பதால் வயிற்றுப்போக்கு காலரா மற்றும் டைபாய்டு ஏற்படலாம். நீர் பாதுகாப்பற்றதாக இருக்கலாம் எனில் அதை நன்கு கொதிக்க வைப்பதன் மூலமோ அல்லது நிரூபிக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு முறை அல்லது வடிகட்டியை பயன்படுத்துவதன் மூலமோ பாதுகாப்பானதாக மாற்றவும். சுத்திகரிக்கப்பட்ட நீரை சுத்தமான மூடிய கொள்கலனில் சேமித்து வைக்கவும். உங்கள் நீரை பாதுகாப்பது உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல். காய்ச்சல் என்பது நோய் தொற்றுக்கு உடல் காட்டும் எதிர்வினையாகும். இது குழந்தைகளிடம் பொதுவாக காணப்படும். குழந்தையை வசதியாக பராமரித்து போதுமான அளவு திரவங்களை கொடுங்கள். காய்ச்சல் ஓரிரு நாட்களுக்கு மேல் நீடித்தாலோ அல்லது குழந்தை மிகவும் தூக்க கலக்கமாக இருந்தாலோ சுவாசிப்பதில் சிரமம் இருந்தாலோ இழுத்து விரைப்பாக இருந்தாலோ அழுத்தினாலும் மறையாத தோல் தடிப்பு இருந்தாலோ அல்லது வலிப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவரை அணுகவும். மன அழுத்தத்தை சமாளித்தல். மன அழுத்தமும் மனச்சோர்வும் பொதுவானவை. மேலும் உங்கள் உடல் நலத்தைப் போலவே உங்கள் மனநலத்தையும் பேணுவது முக்கியம். எளிய வழிமுறைகள் உதவக்கூடும். ஒரு தினசரி வழக்கத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் நம்பும் நபர்களுடன் தொடர்பில் இருங்கள். சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் நன்றாக ஓய்வெடுங்கள். சோகம், கவலை அல்லது நம்பிக்கையின்மை வாரக்கணக்கில் நீடித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கையை பாதித்தாலோ ஒரு சுகாதார பணியாளரை அணுகுவது பலவீனத்தின் அறிகுறியல்லாது வலிமையின் அறிகுறியாகும். தினசரி ஊட்டச்சத்து. ஒரு சமச்சீரான உணவு வளர்ச்சி ஆற்றல் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் பழங்கள் மற்றும் காய்கறிகள், முழு தானியங்கள், பயறு வகைகள் அல்லது பிற புரதச்சத்து நிறைந்த உணவுகள் போன்ற பல வகையான உணவுகளை சேர்த்துக் கொள்ள முயலுங்கள். சர்க்கரை பானங்கள், உப்பு மற்றும் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிறிய சீரான மாற்றங்கள் ஒன்று சேர்ந்து நீடித்த ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன. கொசுக்களால் பரவும் நோய்களை தடுத்தல். கொசுக்கள் மலேரியா, டெங்கு மற்றும் பிற நோய்களை பரப்பக்கூடும். பூச்சிக்கொல்லி மருந்து தடவிய வலைக்கு கீழ் உறங்குவது, வீட்டை சுற்றியுள்ள தேங்கி நிற்கும் நீரை அகற்றுவது மற்றும் கொசுவிரட்டியை பயன்படுத்துவது ஆகியவை உங்கள் ஆபத்தை குறைக்கும். மலேரியா பாதிப்புள்ள ஒரு பகுதியில் உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருந்தால் ஆரம்பத்திலேயே பரிசோதனை

களிலிருந்து பாதுகாப்பதுடன் முழுமையான ஊட்டச்சத்தையும் அளிக்கிறது. இரவும் பகலும் தேவைக்கேற்ப பாலூட்டவும். பாலூட்டுவது வலியாக இருந்தாலோ அல்லது குழந்தையின் எடை அதிகரிக்கவில்லை என்றாலோ ஒரு சுகாதார பணியாளரிடம் உதவி கேட்கவும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அபாய அறிகுறிகள். கர்ப்ப காலத்தில் சில அறிகுறிகளுக்கு தாமதமின்றி சிகிச்சை தேவை. அவற்றுள் அதிகப்படியான பிறப்புறு இரத்தப்போக்குமங்கலான பார்வையுடன் கூடிய கடுமையான தலைவலி, அதிக காய்ச்சல், கடுமையான வயிற்றுவலி அல்லது குழந்தை வழக்கத்தை விட மிகவும் குறைவாக அசைவது ஆகியவை அடங்கும். இவற்றில் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக சுகாதார நிலையத்திற்கு செல்லவும். வழக்கமான மகப்பேறுக்கு முந்தைய பரிசோதனைகளில் கலந்து கொள்வது தாய் மற்றும் குழந்தை இருவரையும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது. குழந்தை பருவ தடுப்பூசிகள். தட்டம்மை போலியோ மற்றும் கக்குவான் இருமல் போன்ற கடுமையான நோய்களை எதிர்த்து போராட தடுப்பூசிகள் உடலுக்கு பயிற்சி அளிக்கின்றன. உங்கள் குழந்தையின் தடுப்பூசிகளை திட்டமிட்டபடி தவறாமல் போடுவது சிறந்த பாதுகாப்பை அளிக்கிறது. மேலும் ஏதேனும் தடுப்பூசிகள் தவறவிடப்பட்டிருந்தால் விடுபட்ட தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளவும் வசதி உள்ளது. தடுப்பூசிகளின் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைக்கு எந்தெந்த தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் என்பதை உங்கள் உள்ளூர் மருத்துவமனையில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பான குடிநீர். பாதுகாப்பற்ற நீரை குடிப்பதால் வயிற்றுப்போக்கு காலரா மற்றும் டைபாய்டு ஏற்படலாம். நீர் பாதுகாப்பற்றதாக இருக்கலாம் எனில் அதை நன்கு கொதிக்க வைப்பதன் மூலமோ அல்லது நிரூபிக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு முறை அல்லது வடிகட்டியை பயன்படுத்துவதன் மூலமோ பாதுகாப்பானதாக மாற்றவும். சுத்திகரிக்கப்பட்ட நீரை சுத்தமான மூடிய கொள்கலனில் சேமித்து வைக்கவும். உங்கள் நீரை பாதுகாப்பது உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. குரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. கை கழுவுதல். சோப்பு மற்றும் சுத்தமான நீரால் உங்கள் கைகளை கழுவுவது நோயை தடுப்பதற்கான எளிய வழிகளில் ஒன்றாகும். உங்கள் கைகளின் அனைத்து பகுதிகளையும் குறைந்தது 20 வினாடிகளுக்கு தேய்த்து கழுவுங்கள். குறிப்பாக சாப்பிடுவதற்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பிறகும் இதை செய்ய வேண்டும். சோப்பும் நீரும் கிடைக்கவில்லை என்றால் ஆல்கஹால் கலந்த கை சுத்திகரிப்பானும் பயன்படும். சுத்தமான கைகள் பல நோய்த் தொற்றுகள் பரவுவதை தடுக்க உதவுகின்றன. வயிற்றுப்போக்கு மற்றும் வாய்வழி நீரேற்றம். வயிற்றுப்போக்கு சிறு குழந்தைகளுக்கு ஆபத்தானது ஏனெனில் அது உடலில் இருந்து நீர் மற்றும் உப்புகளை இழக்கச் செய்கிறது. அறிவுறுத்தப்பட்டபடி கலக்கப்படும் வாய்வழி நீரேற்ற கரைசல் இவ்வாறு இழந்த திரவத்தை ஈடுசெய்து உயிரை காப்பாற்றும். குழந்தைக்கு தொடர்ந்து திரவங்களை கொடுத்து உணவூட்டவும். மலத்தில் இரத்தம் தொடர்ச்சியான வாந்தி குழி விழுந்த கண்கள் அல்லது குழந்தையால் குடிக்க முடியாவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுதல். குழந்தை பிறந்த முதல் ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க தொடங்க வேண்டும் என்றும், முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பாலை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கிறது. தாய்ப்பால் குழந்தைகளை நோய்த் தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பதுடன் முழுமையான ஊட்டச்சத்தையும் அளிக்கிறது. இரவும் பகலும் தேவைக்கேற்ப பாலூட்டவும். பாலூட்டுவது வலியாக இருந்தாலோ அல்லது குழந்தையின் எடை அதிகரிக்கவில்லை என்றாலோ ஒரு சுகாதார பணியாளரிடம் உதவி கேட்கவும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அபாய அறிகுறிகள். கர்ப்ப காலத்தில் சில அறிகுறிகளுக்கு தாமதமின்றி சிகிச்சை தேவை. அவற்றுள் அதிகப்படியான பிறப்புறு இரத்தப்போக்குமங்கலான பார்வையுடன் கூடிய

உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. க்ரோகர் மீடியம் 12 முட்டைகள் நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல். காய்ச்சல் என்பது நோய் தொற்றுக்கு உடல் காட்டும் எதிர்வினையாகும். இது குழந்தைகளிடம் பொதுவாக காணப்படும். குழந்தையை வசதியாக பராமரித்து போதுமான அளவு திரவங்களை கொடுங்கள். காய்ச்சல் ஓரிரு நாட்களுக்கு மேல் நீடித்தாலோ அல்லது குழந்தை மிகவும் தூக்க கலக்கமாக இருந்தாலோ சுவாசிப்பதில் சிரமம் இருந்தாலோ இழுத்து விரைப்பாக இருந்தாலோ அழுத்தினாலும் மறையாத தோல் தடிப்பு இருந்தாலோ அல்லது வலிப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவரை அணுகவும். மன அழுத்தத்தை சமாளித்தல். மன அழுத்தமும் மனச்சோர்வும் பொதுவானவை. மேலும் உங்கள் உடல் நலத்தைப் போலவே உங்கள் மனநலத்தையும் பேணுவது முக்கியம். எளிய வழிமுறைகள் உதவக்கூடும். ஒரு தினசரி வழக்கத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் நம்பும் நபர்களுடன் தொடர்பில் இருங்கள். சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் நன்றாக ஓய்வெடுங்கள். சோகம், கவலை அல்லது நம்பிக்கையின்மை வாரக்கணக்கில் நீடித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கையை பாதித்தாலோ ஒரு சுகாதார பணியாளரை அணுகுவது பலவீனத்தின் அறிகுறியல்லாது வலிமையின் அறிகுறியாகும். தினசரி ஊட்டச்சத்து. ஒரு சமச்சீரான உணவு வளர்ச்சி ஆற்றல் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் பழங்கள் மற்றும் காய்கறிகள், முழு தானியங்கள், பயறு வகைகள் அல்லது பிற புரதச்சத்து நிறைந்த உணவுகள் போன்ற பல வகையான உணவுகளை சேர்த்துக் கொள்ள முயலுங்கள். சர்க்கரை பானங்கள், உப்பு மற்றும் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிறிய சீரான மாற்றங்கள் ஒன்று சேர்ந்து நீடித்த ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன. கொசுக்களால் பரவும் நோய்களை தடுத்தல். கொசுக்கள் மலேரியா, டெங்கு மற்றும் பிற நோய்களை பரப்பக்கூடும். பூச்சிக்கொல்லி மருந்து தடவிய வலைக்கு கீழ் உறங்குவது, வீட்டை சுற்றியுள்ள தேங்கி நிற்கும் நீரை அகற்றுவது மற்றும் கொசுவிரட்டியை பயன்படுத்துவது ஆகியவை உங்கள் ஆபத்தை குறைக்கும். மலேரியா பாதிப்புள்ள ஒரு பகுதியில் உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருந்தால் ஆரம்பத்திலேயே பரிசோதனை மற்றும் சிகிச்சையை நாடுங்கள். முன்கூட்டிய கவனிப்பு உயிர்களை காப்பாற்றும். நாங்கள் சரிபார்க்கும் முறை. யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோவின் ஒவ்வொரு பகுதியும் அதிகாரப்பூர்வ சுகாதார அதிகாரிகளிடமிருந்து பொதுவில் கிடைக்கும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. நாங்கள் உண்மைகளையோ புள்ளி விவரங்களையோ புனைவதில்லை. நாங்கள் ஒரு சுகாதார எச்சரிக்கையை பகிரும்போது அது குறிப்பிடப்பட்ட அதிகாரப்பூர்வ மூலத்திலிருந்து வருகிறது. நீங்கள் யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ .org-இல் மேலும் அறியலாம். கை கழுவுதல். சோப்பு மற்றும் சுத்தமான நீரால் உங்கள் கைகளை கழுவுவது நோயை தடுப்பதற்கான எளிய வழிகளில் ஒன்றாகும். உங்கள் கைகளின் அனைத்து பகுதிகளையும் குறைந்தது 20 வினாடிகளுக்கு தேய்த்து கழுவுங்கள். குறிப்பாக சாப்பிடுவதற்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பிறகும் இதை செய்ய வேண்டும். சோப்பும் நீரும் கிடைக்கவில்லை என்றால் ஆல்கஹால் கலந்த கை சுத்திகரிப்பானும் பயன்படும். சுத்தமான கைகள் பல நோய் தொற்றுகள் பரவுவதை தடுக்க உதவுகின்றன. இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின்

மிகவும் வசதி உள்ளது. தடுப்பூசிகளின் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைக்கு எந்தெந்த தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் என்பதை உங்கள் உள்ளூர் மருத்துவமனையில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பான குடிநீர். பாதுகாப்பற்ற நீரை குடிப்பதால் வயிற்றுப்போக்கு காலரா மற்றும் டைபாய்டு ஏற்படலாம். நீர் பாதுகாப்பற்றதாக இருக்கலாம் எனில் அதை நன்கு கொதிக்க வைப்பதன் மூலமோ அல்லது நிரூபிக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு முறை அல்லது வடிகட்டியை பயன்படுத்துவதன் மூலமோ பாதுகாப்பானதாக மாற்றவும். சுத்திகரிக்கப்பட்ட நீரை சுத்தமான மூடிய கொள்கலனில் சேமித்து வைக்கவும். உங்கள் நீரை பாதுகாப்பது உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல். காய்ச்சல் என்பது நோய் தொற்றுக்கு உடல் காட்டும் எதிர்வினையாகும். இது குழந்தைகளிடம் பொதுவாக காணப்படும். குழந்தையை வசதியாக பராமரித்து போதுமான அளவு திரவங்களை கொடுங்கள். காய்ச்சல் ஓரிரு நாட்களுக்கு மேல் நீடித்தாலோ அல்லது குழந்தை மிகவும் தூக்கக் கலக்கமாக இருந்தாலோ, சுவாசிப்பதில் சிரமம் இருந்தாலோ, இழுத்து விரைப்பாக இருந்தாலோ, அழுத்தினாலும், மறையாத தோல் தடிப்பு இருந்தாலோ அல்லது வலிப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவரை அணுகவும். இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்ப பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்ப பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்ப பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்ப பெறுகிறது. 1 குரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. வயிற்றுப்போக்கு மற்றும் வாய்வழி நீரேற்றம். வயிற்றுப்போக்கு சிறு குழந்தைகளுக்கு ஆபத்தானது ஏனெனில் அது உடலில் இருந்து நீர் மற்றும் உப்புகளை இழக்கச் செய்கிறது. அறிவுறுத்தப்பட்டபடி கலக்கப்படும் வாய்வழி நீரேற்ற கரைசல் இவ்வாறு இழந்த திரவத்தை ஈடு செய்து உயிரை காப்பாற்றும். குழந்தைக்கு தொடர்ந்து திரவங்களை கொடுத்து உணவூட்டவும். மலத்தில் ரத்தம் தொடர்ச்சியான வாந்தி குழி விழுந்த கண்கள் அல்லது குழந்தையால் குடிக்க முடியாவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுதல். குழந்தை பிறந்த முதல் ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க தொடங்க வேண்டும் என்றும், முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பாலை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கிறது. தாய்ப்பால் குழந்தைகளை நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பதுடன் முழுமையான ஊட்டச்சத்தையும் அளிக்கிறது. இரவும் பகலும் தேவைக்கேற்ப பாலூட்டவும். பாலூட்டுவது வலியாக இருந்தாலோ அல்லது குழந்தையின் எடை அதிகரிக்கவில்லை என்றாலோ ஒரு சுகாதார பணியாளரிடம் உதவி கேட்கவும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அபாய அறிகுறிகள். கர்ப்ப காலத்தில் சில அறிகுறிகளுக்கு தாமதமின்றி சிகிச்சை தேவை. அவற்றுள் அதிகப்படியான பிறப்புறு இரத்தப்போக்கு மங்கலான பார்வையுடன் கூடிய கடுமையான தலைவலி, அதிக காய்ச்சல், கடுமையான வயிற்றுவலி அல்லது குழந்தை வழக்கத்தை விட மிகவும் குறைவாக அசைவது ஆகியவை அடங்கும். இவற்றில் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக சுகாதார நிலையத்திற்கு செல்லவும். வழக்கமான மகப்பேறுக்கு முந்தைய பரிசோதனைகளில் கலந்து கொள்வது தாய் மற்றும் குழந்தை இருவரையும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது. குழந்தை பருவ தடுப்பூசிகள். தட்டம்மை போலியோ மற்றும் கக்குவான் இருமல் போன்ற கடுமையான நோய்களை எதிர்த்து போராட தடுப்பூசிகள் உடலுக்கு பயிற்சி அளிக்கின்றன. உங்கள் குழந்தையின் தடுப்பூசிகளை திட்டமிட்டபடி தவறாமல் போடுவது சிறந்த பாதுகாப்பை அளிக்கிறது. மேலும் ஏதேனும் தடுப்பூசிகள் தவறவிடப்பட்டிருந்தால் விடுபட்ட தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளவும் வசதி உள்ளது. தடுப்பூசிகளின் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைக்கு எந்தெந்த தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் என்பதை உங்கள் உள்ளூர் மருத்துவமனையில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பான குடிநீர். பாதுகாப்பற்ற நீரை குடிப்பதால் வயிற்றுப்போக்கு காலரா மற்றும் டைபாய்டு ஏற்படலாம். நீர் பாதுகாப்பற்றதாக இருக்கலாம் எனில் அதை நன்கு கொதிக்க வைப்பதன் மூலமோ அல்லது நிரூபிக்கப்பட்ட

உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. க்ரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. மன அழுத்தத்தை சமாளித்தல். மன அழுத்தமும் மனச்சோர்வும் பொதுவானவை. மேலும் உங்கள் உடல் நலத்தைப் போலவே உங்கள் மனநலத்தையும் பேணுவது முக்கியம். எளிய வழிமுறைகள் உதவக்கூடும். ஒரு தினசரி வழக்கத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் நம்பும் நபர்களுடன் தொடர்பில் இருங்கள். சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் நன்றாக ஓய்வெடுங்கள். சோகம், கவலை அல்லது நம்பிக்கையின்மை வாரக்கணக்கில் நீடித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கையை பாதித்தாலோ ஒரு சுகாதார பணியாளரை அணுகுவது பலவீனத்தின் அறிகுறியல்லாது வலிமையின் அறிகுறியாகும். தினசரி ஊட்டச்சத்து. ஒரு சமச்சீரான உணவு வளர்ச்சி ஆற்றல் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் பழங்கள் மற்றும் காய்கறிகள், முழு தானியங்கள், பயறு வகைகள் அல்லது பிற புரதச்சத்து நிறைந்த உணவுகள் போன்ற பல வகையான உணவுகளை சேர்த்துக் கொள்ள முயலுங்கள். சர்க்கரை பானங்கள், உப்பு மற்றும் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிறிய சீரான மாற்றங்கள் ஒன்று சேர்ந்து நீடித்த ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன. கொசுக்களால் பரவும் நோய்களை தடுத்தல். கொசுக்கள் மலேரியா, டெங்கு மற்றும் பிற நோய்களை பரப்பக்கூடும். பூச்சிக்கொல்லி மருந்து தடவிய வலைக்கு கீழ் உறங்குவது, வீட்டை சுற்றியுள்ள தேங்கி நிற்கும் நீரை அகற்றுவது மற்றும் கொசுவிரட்டியை பயன்படுத்துவது ஆகியவை உங்கள் ஆபத்தை குறைக்கும். மலேரியா பாதிப்புள்ள ஒரு பகுதியில் உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருந்தால் ஆரம்பத்திலேயே பரிசோதனை மற்றும் சிகிச்சையை நாடுங்கள். முன்கூட்டிய கவனிப்பு உயிர்களை காப்பாற்றும். நாங்கள் சரிபார்க்கும் முறை. யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோவின் ஒவ்வொரு பகுதியும் அதிகாரப்பூர்வ சுகாதார அதிகாரிகளிடமிருந்து பொதுவில் கிடைக்கும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. நாங்கள் உண்மைகளையோ புள்ளி விவரங்களையோ புனைவதில்லை. நாங்கள் ஒரு சுகாதார எச்சரிக்கையை பகிரும்போது அது குறிப்பிடப்பட்ட அதிகாரப்பூர்வ மூலத்திலிருந்து வருகிறது. நீங்கள் universalhealthradio.org-இல் மேலும் அறியலாம். கை கழுவுதல். சோப்பு மற்றும் சுத்தமான நீரால் உங்கள் கைகளை கழுவுவது நோயை தடுப்பதற்கான எளிய வழிகளில் ஒன்றாகும். உங்கள் கைகளின் அனைத்து பகுதிகளையும் குறைந்தது 20 வினாடிகளுக்கு தேய்த்து கழுவுங்கள். குறிப்பாக சாப்பிடுவதற்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பிறகும் இதை செய்ய வேண்டும். சோப்பும் நீரும் கிடைக்கவில்லை என்றால் ஆல்கஹால் கலந்த கை சுத்திகரிப்பானும் பயன்படும். சுத்தமான கைகள் பல நோய் தொற்றுகள் பரவுவதை தடுக்க உதவுகின்றன. வயிற்றுப்போக்கு மற்றும் வாய்வழி நீரேற்றம். வயிற்றுப்போக்கு சிறு குழந்தைகளுக்கு ஆபத்தானது, ஏனெனில் அது உடலில் இருந்து நீர் மற்றும் உப்புகளை இழக்கச் செய்கிறது. அறிவுறுத்தப்பட்டபடி கலக்கப்படும் வாய்வழி நீரேற்ற கரைசல் இவ்வாறு இழந்த திரவத்தை ஈடுசெய்து உயிரை காப்பாற்றும். குழந்தைக்கு தொடர்ந்து திரவங்களை கொடுத்து உணவூட்டவும். மலத்தில் இரத்தம் தொடர்ச்சியான வாந்தி குழி விழுந்த கண்கள் அல்லது குழந்தையால் குடிக்க முடியாவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும்

அழுத்தத்தை சமாளித்தல். மன அழுத்தமும் மனச்சோர்வும் பொதுவானவை, மேலும் உங்கள் உடல் நலத்தைப் போலவே உங்கள் மனநலத்தையும் பேணுவது முக்கியம். எளிய வழிமுறைகள் உதவக்கூடும். ஒரு தினசரி வழக்கத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் நம்பும் நபர்களுடன் தொடர்பில் இருங்கள். சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் நன்றாக ஓய்வெடுங்கள். சோகம், கவலை அல்லது நம்பிக்கையின்மை வாரக்கணக்கில் நீடித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கையை பாதித்தாலோ ஒரு சுகாதார பணியாளரை அணுகுவது பலவீனத்தின் அறிகுறியல்லாது வலிமையின் அறிகுறியாகும். இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. க்ரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுதல். குழந்தை பிறந்த முதல் ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க தொடங்க வேண்டும் என்றும், முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பாலை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கிறது. தாய்ப்பால் குழந்தைகளை நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பதுடன் முழுமையான ஊட்டச்சத்தையும் அளிக்கிறது. இரவும் பகலும் தேவைக்கேற்ப பாலூட்டவும். பாலூட்டுவது வலியாக இருந்தாலோ அல்லது குழந்தையின் எடை அதிகரிக்கவில்லை என்றாலோ ஒரு சுகாதார பணியாளரிடம் உதவி கேட்கவும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அபாய அறிகுறிகள். கர்ப்ப காலத்தில் சில அறிகுறிகளுக்கு தாமதமின்றி சிகிச்சை தேவை. அவற்றுள் அதிகப்படியான பிறப்புறு இரத்தப்போக்கு மங்கலான பார்வையுடன் கூடிய கடுமையான தலைவலி, அதிக காய்ச்சல், கடுமையான வயிற்றுவலி அல்லது குழந்தை வழக்கத்தை விட மிகவும் குறைவாக அசைவது ஆகியவை அடங்கும். இவற்றில் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக சுகாதார நிலையத்திற்கு செல்லவும். வழக்கமான மகப்பேறுக்கு முந்தைய பரிசோதனைகளில் கலந்து கொள்வது தாய் மற்றும் குழந்தை இருவரையும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது. குழந்தை பருவ தடுப்பூசிகள். தட்டம்மை போலியோ மற்றும் கக்குவான் இருமல் போன்ற கடுமையான நோய்களை எதிர்த்து போராட தடுப்பூசிகள் உடலுக்கு பயிற்சி அளிக்கின்றன. உங்கள் குழந்தையின் தடுப்பூசிகளை திட்டமிட்டபடி தவறாமல் போடுவது சிறந்த பாதுகாப்பை அளிக்கிறது. மேலும் ஏதேனும் தடுப்பூசிகள் தவறவிடப்பட்டிருந்தால் விடுபட்ட தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளவும் வசதி உள்ளது. தடுப்பூசிகளின் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைக்கு எந்தெந்த தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் என்பதை உங்கள் உள்ளூர் மருத்துவமனையில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பான குடிநீர். பாதுகாப்பற்ற நீரை குடிப்பதால் வயிற்றுப்போக்கு காலரா மற்றும் டைபாய்டு ஏற்படலாம். நீர் பாதுகாப்பற்றதாக இருக்கலாம் எனில் அதை நன்கு கொதிக்க வைப்பதன் மூலமோ அல்லது நிரூபிக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு முறை அல்லது வடிகட்டியை பயன்படுத்துவதன் மூலமோ பாதுகாப்பானதாக மாற்றவும். சுத்திகரிக்கப்பட்ட நீரை சுத்தமான மூடிய கொள்கலனில் சேமித்து வைக்கவும். உங்கள் நீரை பாதுகாப்பது உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல். காய்ச்சல் என்பது நோய் தொற்றுக்கு உடல் காட்டும் எதிர்வினையாகும். இது குழந்தைகளிடம் பொதுவாக காணப்படும். குழந்தையை வசதியாக பராமரித்து போதுமான அளவு திரவங்களை கொடுங்கள். காய்ச்சல் ஓரிரு நாட்களுக்கு மேல் நீடித்தாலோ அல்லது குழந்தை மிகவும் தூக்கக்கலக்கமாக இருந்தாலோ, சுவாசிப்பதில் சிரமம் இருந்தாலோ, இழுத்து விரைப்பாக இருந்தாலோ, அழுத்தினாலும், மறையாத தோல் தடிப்பு இருந்தாலோ அல்லது வலிப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவரை அணுகவும். மன அழுத்தத்தை சமாளித்தல். மன அழுத்தமும் மனச்சோர்வும் பொதுவானவை, மேலும் உங்கள் உடல் நலத்தைப் போலவே உங்கள் மனநலத்தையும் பேணுவது முக்கியம். எளிய வழிமுறைகள் உதவக்கூடும். ஒரு தினசரி வழக்கத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் நம்பும் நபர்களுடன் தொடர்பில் இருங்கள். சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் நன்றாக ஓய்வெடுங்கள். சோகம், கவலை அல்லது நம்பிக்கையின்மை வாரக்கணக்கில் நீடித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கை

மருந்து திரும்பப் பெறல் பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான் பி வான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல் மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் C/OH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. க்ரோகர் மீடியம் 12 முட்டைகள் நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. தினசரி ஊட்டச்சத்து ஒரு சமச்சீரான உணவு வளர்ச்சி ஆற்றல் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் பழங்கள் மற்றும் காய்கறிகள், முழு தானியங்கள், பயறு வகைகள் அல்லது பிற புரதச்சத்து நிறைந்த உணவுகள் போன்ற பல வகையான உணவுகளை சேர்த்துக் கொள்ள முயலுங்கள். சர்க்கரை பானங்கள், உப்பு மற்றும் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிறிய சீரான மாற்றங்கள் ஒன்று சேர்ந்து நீடித்த ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன. கொசுக்களால் பரவும் நோய்களை தடுத்தல். கொசுக்கள் மலேரியா, டெங்கு மற்றும் பிற நோய்களை பரப்பக்கூடும். பூச்சிக்கொல்லி மருந்து தடவிய வலைக்கு கீழ் உறங்குவது, வீட்டை சுற்றியுள்ள தேங்கி நிற்கும் நீரை அகற்றுவது மற்றும் கொசுவிரட்டியை பயன்படுத்துவது ஆகியவை உங்கள் ஆபத்தை குறைக்கும். மலேரியா பாதிப்புள்ள ஒரு பகுதியில் உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருந்தால் ஆரம்பத்திலேயே பரிசோதனை மற்றும் சிகிச்சையை நாடுங்கள். முன்கூட்டிய கவனிப்பு உயிர்களை காப்பாற்றும். நாங்கள் சரிபார்க்கும் முறை. யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோவின் ஒவ்வொரு பகுதியும் அதிகாரப்பூர்வ சுகாதார அதிகாரிகளிடமிருந்து பொதுவில் கிடைக்கும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. நாங்கள் உண்மைகளையோ புள்ளி விவரங்களையோ புனைவதில்லை. நாங்கள் ஒரு சுகாதார எச்சரிக்கையை பகிரும்போது அது குறிப்பிடப்பட்ட அதிகாரப்பூர்வ மூலத்திலிருந்து வருகிறது. நீங்கள் யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ .org-இல் மேலும் அறியலாம். கை கழுவுதல். சோப்பு மற்றும் சுத்தமான நீரால் உங்கள் கைகளை கழுவுவது நோயை தடுப்பதற்கான எளிய வழிகளில் ஒன்றாகும். உங்கள் கைகளின் அனைத்து பகுதிகளையும் குறைந்தது 20 வினாடிகளுக்கு தேய்த்து கழுவுங்கள். குறிப்பாக சாப்பிடுவதற்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பிறகும் இதை செய்ய வேண்டும். சோப்பும் நீரும் கிடைக்கவில்லை என்றால் ஆல்கஹால் கலந்த கை சுத்திகரிப்பானும் பயன்படும். சுத்தமான கைகள் பல நோய் தொற்றுகள் பரவுவதை தடுக்க உதவுகின்றன. வயிற்றுப்போக்கு மற்றும் வாய்வழி நீரேற்றம். வயிற்றுப்போக்கு சிறு குழந்தைகளுக்கு ஆபத்தானது, ஏனெனில் அது உடலில் இருந்து நீர் மற்றும் உப்புகளை இழக்கச் செய்கிறது. அறிவுறுத்தப்பட்டபடி கலக்கப்படும் வாய்வழி நீரேற்ற கரைசல் இவ்வாறு இழந்த திரவத்தை ஈடுசெய்து உயிரை காப்பாற்றும். குழந்தைக்கு தொடர்ந்து திரவங்களை கொடுத்து உணவூட்டவும். மலத்தில் இரத்தம் தொடர்ச்சியான வாந்தி குழி விழுந்த கண்கள் அல்லது குழந்தையால் குடிக்க முடியாவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுதல். குழந்தை பிறந்த முதல் 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க தொடங்க வேண்டும் என்றும், முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பாலை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கிறது. தாய்ப்பால் குழந்தைகளை நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பதுடன் முழுமையான ஊட்டச்சத்தையும் அளிக்கிறது. இரவும் பகலும் தேவைக்கேற்ப பாலூட்டவும். பாலூட்டுவது வலியாக இருந்தாலோ அல்லது குழந்தையின் எடை அதிகரிக்கவில்லை என்றாலோ ஒரு சுகாதார பணியாளரிடம் உதவி கேட்கவும். இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல் பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான் பி வான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல் மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் C/OH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. க்ரோகர் மீடியம் 12 முட்டைகள் நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா

இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி: சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை: அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பி வான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம்: அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. க்ரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம்: சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அபாய அறிகுறிகள்: கர்ப்ப காலத்தில் சில அறிகுறிகளுக்கு தாமதமின்றி சிகிச்சை தேவை. அவற்றுள் அதிகப்படியான பிறப்புறு இரத்தப்போக்கு மங்கலான பார்வையுடன் கூடிய கடுமையான தலைவலி, அதிக காய்ச்சல், கடுமையான வயிற்றுவலி அல்லது குழந்தை வழக்கத்தை விட மிகவும் குறைவாக அசைவது ஆகியவை அடங்கும். இவற்றில் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக சுகாதார நிலையத்திற்கு செல்லவும். வழக்கமான மகப்பேறுக்கு முந்தைய பரிசோதனைகளில் கலந்து கொள்வது தாய் மற்றும் குழந்தை இருவரையும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது. குழந்தை பருவ தடுப்பூசிகள்: தட்டம்மை போலியோ மற்றும் கக்குவான் இருமல் போன்ற கடுமையான நோய்களை எதிர்த்து போராட தடுப்பூசிகள் உடலுக்கு பயிற்சி அளிக்கின்றன. உங்கள் குழந்தையின் தடுப்பூசிகளை திட்டமிட்டபடி தவறாமல் போடுவது சிறந்த பாதுகாப்பை அளிக்கிறது. மேலும் ஏதேனும் தடுப்பூசிகள் தவறவிடப்பட்டிருந்தால் விடுபட்ட தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளவும் வசதி உள்ளது. தடுப்பூசிகளின் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைக்கு எந்தெந்த தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் என்பதை உங்கள் உள்ளூர் மருத்துவமனையில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பான குடிநீர்: பாதுகாப்பற்ற நீரை குடிப்பதால் வயிற்றுப்போக்கு காலரா மற்றும் டைபாய்டு ஏற்படலாம். நீர் பாதுகாப்பற்றதாக இருக்கலாம் எனில் அதை நன்கு கொதிக்க வைப்பதன் மூலமோ அல்லது நிரூபிக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு முறை அல்லது வடிகட்டியை பயன்படுத்துவதன் மூலமோ பாதுகாப்பானதாக மாற்றவும். சுத்திகரிக்கப்பட்ட நீரை சுத்தமான மூடிய கொள்கலனில் சேமித்து வைக்கவும். உங்கள் நீரை பாதுகாப்பது உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல்: காய்ச்சல் என்பது நோய் தொற்றுக்கு உடல் காட்டும் எதிர்வினையாகும். இது குழந்தைகளிடம் பொதுவாக காணப்படும். குழந்தையை வசதியாக பராமரித்து போதுமான அளவு திரவங்களை கொடுங்கள். காய்ச்சல் ஓரிரு நாட்களுக்கு மேல் நீடித்தாலோ அல்லது குழந்தை மிகவும் தூக்கக்கலக்கமாக இருந்தாலோ, சுவாசிப்பதில் சிரமம் இருந்தாலோ, கழுத்து விரைப்பாக இருந்தாலோ அழுத்தினாலும், மறையாத தோல் தடிப்பு இருந்தாலோ அல்லது வலிப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவரை அணுகவும். மன அழுத்தத்தை சமாளித்தல்: மன அழுத்தமும் மனச்சோர்வும் பொதுவானவை. மேலும் உங்கள் உடல் நலத்தைப் போலவே உங்கள் மனநலத்தையும் பேணுவது முக்கியம். எளிய வழிமுறைகள் உதவக்கூடும். ஒரு தினசரி வழக்கத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் நம்பும் நபர்களுடன் தொடர்பில் இருங்கள். சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் நன்றாக ஓய்வெடுங்கள். சோகம், கவலை அல்லது நம்பிக்கையின்மை வாரக்கணக்கில் நீடித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கையை பாதித்தாலோ ஒரு சுகாதார பணியாளரை அணுகுவது பலவீனத்தின் அறிகுறியல்லாது வலிமையின் அறிகுறியாகும். தினசரி ஊட்டச்சத்து: ஒரு சமச்சீரான உணவு வளர்ச்சி ஆற்றல் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் பழங்கள் மற்றும் காய்கறிகள், முழு தானியங்கள், பயறு வகைகள் அல்லது பிற புரதச்சத்து நிறைந்த உணவுகள் போன்ற பல வகையான உணவுகளை சேர்த்துக் கொள்ள முயலுங்கள். சர்க்கரை பானங்கள், உப்பு மற்றும் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிறிய சீரான மாற்றங்கள் ஒன்று சேர்ந்து நீடித்த ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன. இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி: சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள

ஆபத்தை குறைக்கும். மலேரியா பாதிப்புள்ள ஒரு பகுதியில் உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருந்தால் ஆரம்பத்திலேயே பரிசோதனை மற்றும் சிகிச்சையை நாடுங்கள். முன்கூட்டிய கவனிப்பு உயிர்களை காப்பாற்றும். நாங்கள் சரிபார்க்கும் முறை. யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோவின் ஒவ்வொரு பகுதியும் அதிகாரப்பூர்வ சுகாதார அதிகாரிகளிடமிருந்து பொதுவில் கிடைக்கும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. நாங்கள் உண்மைகளையோ புள்ளி விவரங்களையோ புனைவதில்லை. நாங்கள் ஒரு சுகாதார எச்சரிக்கையை பகிரும்போது அது குறிப்பிடப்பட்ட அதிகாரப்பூர்வ மூலத்திலிருந்து வருகிறது. நீங்கள் யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ .org-இல் மேலும் அறியலாம். கை கழுவுதல். சோப்பு மற்றும் சுத்தமான நீரால் உங்கள் கைகளை கழுவுவது நோயை தடுப்பதற்கான எளிய வழிகளில் ஒன்றாகும். உங்கள் கைகளின் அனைத்து பகுதிகளையும் குறைந்தது 20 வினாடிகளுக்கு தேய்த்து கழுவுங்கள். குறிப்பாக சாப்பிடுவதற்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பிறகும் இதை செய்ய வேண்டும். சோப்பும் நீரும் கிடைக்கவில்லை என்றால் ஆல்கஹால் கலந்த கை சுத்திகரிப்பானும் பயன்படும். சுத்தமான கைகள் பல நோய்த் தொற்றுகள் பரவுவதை தடுக்க உதவுகின்றன. வயிற்றுப்போக்கு மற்றும் வாய்வழி நீரேற்றம். வயிற்றுப்போக்கு சிறு குழந்தைகளுக்கு ஆபத்தானது, ஏனெனில் அது உடலில் இருந்து நீர் மற்றும் உப்புகளை இழக்கச் செய்கிறது. அறிவுறுத்தப்பட்டபடி கலக்கப்படும் வாய்வழி நீரேற்ற கரைசல் இவ்வாறு இழந்த திரவத்தை ஈடுசெய்து உயிரை காப்பாற்றும். குழந்தைக்கு தொடர்ந்து திரவங்களை கொடுத்து உணவூட்டவும். மலத்தில் ரத்தம் தொடர்ச்சியான வாந்தி குழி விழுந்த கண்கள் அல்லது குழந்தையால் குடிக்க முடியாவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுதல். குழந்தை பிறந்த முதல் ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க தொடங்க வேண்டும் என்றும், முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பாலை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கிறது. தாய்ப்பால் குழந்தைகளை நோய்த் தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பதுடன் முழுமையான ஊட்டச்சத்தையும் அளிக்கிறது. இரவும் பகலும் தேவைக்கேற்ப பாலூட்டவும். பாலூட்டுவது வலியாக இருந்தாலோ அல்லது குழந்தையின் எடை அதிகரிக்கவில்லை என்றாலோ ஒரு சுகாதார பணியாளரிடம் உதவி கேட்கவும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அபாய அறிகுறிகள். கர்ப்ப காலத்தில் சில அறிகுறிகளுக்கு தாமதமின்றி சிகிச்சை தேவை. அவற்றுள் அதிகப்படியான பிறப்புறு இரத்தப்போக்கு மங்கலான பார்வையுடன் கூடிய கடுமையான தலைவலி, அதிக காய்ச்சல், கடுமையான வயிற்றுவலி அல்லது குழந்தை வழக்கத்தை விட மிகவும் குறைவாக அசைவது ஆகியவை அடங்கும். இவற்றில் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக சுகாதார நிலையத்திற்கு செல்லவும். வழக்கமான மகப்பேறுக்கு முந்தைய பரிசோதனைகளில் கலந்து கொள்வது தாய் மற்றும் குழந்தை இருவரையும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது. இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் A வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1 குரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. கொசுக்களால் பரவும் நோய்களை தடுத்தல். கொசுக்கள் மலேரியா, டெங்கு மற்றும் பிற நோய்களை பரப்பக்கூடும். பூச்சிக்கொல்லி மருந்து தடவிய வலைக்கு கீழ் உறங்குவது, வீட்டை சுற்றியுள்ள தேங்கி நிற்கும் நீரை அகற்றுவது மற்றும் கொசு விரட்டியை பயன்படுத்துவது ஆகியவை உங்கள் ஆபத்தை குறைக்கும். மலேரியா பாதிப்புள்ள ஒரு பகுதியில் உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருந்தால் ஆரம்பத்திலேயே பரிசோதனை மற்றும் சிகிச்சையை நாடுங்கள். முன்கூட்டிய கவனிப்பு உயிர்களை காப்பாற்றும். நாங்கள் சரிபார்க்கும் முறை. யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோவின் ஒவ்வொரு பகுதியும் அதிகாரப்பூர்வ சுகாதார அதிகாரிகளிடமிருந்து பொதுவில் கிடைக்கும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. நாங்கள் உண்மைகளையோ புள்ளி விவரங்களையோ புனைவதில்லை. நாங்கள் ஒரு சுகாதார எச்சரிக்கை

காப்பாற்றும். இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி: சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை: அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம்: அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்துப் பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. க்ரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம்: சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. குழந்தைப் பருவ தடுப்பூசிகள்: தட்டம்மை போலியோ மற்றும் கக்குவான் இருமல் போன்ற கடுமையான நோய்களை எதிர்த்து போராட தடுப்பூசிகள் உடலுக்கு பயிற்சி அளிக்கின்றன. உங்கள் குழந்தையின் தடுப்பூசிகளை திட்டமிட்டபடி தவறாமல் போடுவது சிறந்த பாதுகாப்பை அளிக்கிறது. மேலும் ஏதேனும் தடுப்பூசிகள் தவறவிடப்பட்டிருந்தால் விடுபட்ட தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளவும் வசதி உள்ளது. தடுப்பூசிகளின் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைக்கு எந்தெந்த தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் என்பதை உங்கள் உள்ளூர் மருத்துவமனையில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பான குடிநீர்: பாதுகாப்பற்ற நீரை குடிப்பதால் வயிற்றுப்போக்கு காலரா மற்றும் டைபாய்டு ஏற்படலாம். நீர் பாதுகாப்பற்றதாக இருக்கலாம் எனில் அதை நன்கு கொதிக்க வைப்பதன் மூலமோ அல்லது நிரூபிக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு முறை அல்லது வடிகட்டியை பயன்படுத்துவதன் மூலமோ பாதுகாப்பானதாக மாற்றவும். சுத்திகரிக்கப்பட்ட நீரை சுத்தமான மூடிய கொள்கலனில் சேமித்து வைக்கவும். உங்கள் நீரை பாதுகாப்பது உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல்: காய்ச்சல் என்பது நோய்த்தொற்றுக்கு உடல் காட்டும் எதிர்வினையாகும். இது குழந்தைகளிடம் பொதுவாக காணப்படும். குழந்தையை வசதியாக பராமரித்து போதுமான அளவு திரவங்களை கொடுங்கள். காய்ச்சல் ஓரிரு நாட்களுக்கு மேல் நீடித்தாலோ அல்லது குழந்தை மிகவும் தூக்கக்கலக்கமாக இருந்தாலோ, சுவாசிப்பதில் சிரமம் இருந்தாலோ, இழுத்து விரைப்பாக இருந்தாலோ, அழுத்தினாலும், மறையாத தோல் தடிப்பு இருந்தாலோ அல்லது வலிப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவரை அணுகவும். மன அழுத்தத்தை சமாளித்தல்: மன அழுத்தமும் மனச்சோர்வும் பொதுவானவை. மேலும் உங்கள் உடல் நலத்தைப் போலவே உங்கள் மனநலத்தையும் பேணுவது முக்கியம். எளிய வழிமுறைகள் உதவக்கூடும். ஒரு தினசரி வழக்கத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் நம்பும் நபர்களுடன் தொடர்பில் இருங்கள். சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் நன்றாக ஓய்வெடுங்கள். சோகம், கவலை அல்லது நம்பிக்கையின்மை வாரக்கணக்கில் நீடித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கையை பாதித்தாலோ ஒரு சுகாதார பணியாளரை அணுகுவது பலவீனத்தின் அறிகுறியல்லாது வலிமையின் அறிகுறியாகும். தினசரி ஊட்டச்சத்து: ஒரு சமச்சீரான உணவு வளர்ச்சி ஆற்றல் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் பழங்கள் மற்றும் காய்கறிகள், முழு தானியங்கள், பயறு வகைகள் அல்லது பிற புரதச்சத்து நிறைந்த உணவுகள் போன்ற பல வகையான உணவுகளை சேர்த்துக் கொள்ள முயலுங்கள். சர்க்கரை பானங்கள், உப்பு மற்றும் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிறிய சீரான மாற்றங்கள் ஒன்று சேர்ந்து நீடித்த ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன. கொசுக்களால் பரவும் நோய்களை தடுத்தல்: கொசுக்கள் மலேரியா, டெங்கு மற்றும் பிற நோய்களை பரப்பக்கூடும். பூச்சிக்கொல்லி மருந்து தடவிய வலைக்கு கீழ் உறங்குவது, வீட்டை சுற்றியுள்ள தேங்கி நிற்கும் நீரை அகற்றுவது மற்றும் கொசு விரட்டியை பயன்படுத்துவது ஆகியவை உங்கள் ஆபத்தை குறைக்கும். மலேரியா பாதிப்புள்ள ஒரு பகுதியில் உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருந்தால் ஆரம்பத்திலேயே பரிசோதனை மற்றும் சிகிச்சையை நாடுங்கள். முன்கூட்டிய கவனிப்பு உயிர்களை காப்பாற்றும். இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி: சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின்

இருந்து நீர் மற்றும் உப்புகளை இழக்கச் செய்கிறது. அறிவுறுத்தப்பட்டபடி கலக்கப்படும் வாய்வழி நீரேற்ற கரைசல் இவ்வாறு இழந்த திரவத்தை ஈடுசெய்து உயிரை காப்பாற்றும். குழந்தைக்கு தொடர்ந்து திரவங்களை கொடுத்து உணவூட்டவும். மலத்தில் ரத்தம் தொடர்ச்சியான வாந்தி குழி விழுந்த கண்கள் அல்லது குழந்தையால் குடிக்க முடியாவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுதல். குழந்தை பிறந்த முதல் ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க தொடங்க வேண்டும் என்றும், முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பாலை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கிறது. தாய்ப்பால் குழந்தைகளை நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பதுடன் முழுமையான ஊட்டச்சத்தையும் அளிக்கிறது. இரவும் பகலும் தேவைக்கேற்ப பாலூட்டவும். பாலூட்டுவது வலியாக இருந்தாலோ அல்லது குழந்தையின் எடை அதிகரிக்கவில்லை என்றாலோ ஒரு சுகாதார பணியாளரிடம் உதவி கேட்கவும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அபாய அறிகுறிகள். கர்ப்ப காலத்தில் சில அறிகுறிகளுக்கு தாமதமின்றி சிகிச்சை தேவை. அவற்றுள் அதிகப்படியான பிறப்புறு இரத்தப்போக்கு மங்கலான பார்வையுடன் கூடிய கடுமையான தலைவலி, அதிக காய்ச்சல், கடுமையான வயிற்றுவலி அல்லது குழந்தை வழக்கத்தை விட மிகவும் குறைவாக அசைவது ஆகியவை அடங்கும். இவற்றில் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக சுகாதார நிலையத்திற்கு செல்லவும். வழக்கமான மகப்பேறுக்கு முந்தைய பரிசோதனைகளில் கலந்து கொள்வது தாய் மற்றும் குழந்தை இருவரையும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது. குழந்தை பருவ தடுப்பூசிகள். தட்டம்மை போலியோ மற்றும் கக்குவான் இருமல் போன்ற கடுமையான நோய்களை எதிர்த்து போராட தடுப்பூசிகள் உடலுக்கு பயிற்சி அளிக்கின்றன. உங்கள் குழந்தையின் தடுப்பூசிகளை திட்டமிட்டபடி தவறாமல் போடுவது சிறந்த பாதுகாப்பை அளிக்கிறது. மேலும் ஏதேனும் தடுப்பூசிகள் தவறவிடப்பட்டிருந்தால் விடுபட்ட தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளவும் வசதி உள்ளது. தடுப்பூசிகளின் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைக்கு எந்தெந்த தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் என்பதை உங்கள் உள்ளூர் மருத்துவமனையில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. க்ரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. நாங்கள் சரிபார்க்கும் முறை. யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோவின் ஒவ்வொரு பகுதியும் அதிகாரப்பூர்வ சுகாதார அதிகாரிகளிடமிருந்து பொதுவில் கிடைக்கும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. நாங்கள் உண்மைகளையோ புள்ளி விவரங்களையோ புனைவதில்லை. நாங்கள் ஒரு சுகாதார எச்சரிக்கையை பகிரும்போது அது குறிப்பிடப்பட்ட அதிகாரப்பூர்வ மூலத்திலிருந்து வருகிறது. நீங்கள் universalhealthradio.org இல் மேலும் அறியலாம். கை கழுவுதல். சோப்பு மற்றும் சுத்தமான நீரால் உங்கள் கைகளை கழுவுவது நோயை தடுப்பதற்கான எளிய வழிகளில் ஒன்றாகும். உங்கள் கைகளின் அனைத்து பகுதிகளையும் குறைந்தது 20 வினாடிகளுக்கு தேய்த்து கழுவுங்கள். குறிப்பாக சாப்பிடுவதற்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பிறகும் இதை செய்ய வேண்டும். சோப்பும் நீரும் கிடைக்கவில்லை என்றால் ஆல்கஹால் கலந்த கை சுத்திகரிப்பானும் பயன்படும். சுத்தமான கைகள் பல நோய்த் தொற்றுகள் பரவுவதை தடுக்க உதவுகின்றன. வயிற்றுப்போக்கு மற்றும் வாய்வழி நீரேற்றம். வயிற்றுப்போக்கு சிறு குழந்தைகளுக்கு ஆபத்தானது, ஏனெனில் அது உடலில் இருந்து நீர் மற்றும் உப்புகளை இழக்கச் செய்கிறது. அறிவுறுத்தப்பட்டபடி கலக்கப்படும் வாய்வழி நீரேற்ற கரைசல் இவ்வாறு இழந்த திரவத்தை ஈடுசெய்து உயிரை காப்பாற்றும். குழந்தைக்கு தொடர்ந்து திரவங்களை கொடுத்து உணவூட்டவும். மலத்தில் ரத்தம் தொடர்ச்சியான வாந்தி குழி விழுந்த கண்கள் அல்லது குழந்தையால் குடிக்க முடியாவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுதல். குழந்தை பிறந்த முதல் ஒரு மணி

இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான் பி வான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. க்ரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. பாதுகாப்பான குடிநீர். பாதுகாப்பற்ற நீரை குடிப்பதால் வயிற்றுப்போக்கு காலரா மற்றும் டைபாய்டு ஏற்படலாம். நீர் பாதுகாப்பற்றதாக இருக்கலாம் எனில் அதை நன்கு கொதிக்க வைப்பதன் மூலமோ அல்லது நிரூபிக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு முறை அல்லது வடிகட்டியை பயன்படுத்துவதன் மூலமோ பாதுகாப்பானதாக மாற்றவும். சுத்திகரிக்கப்பட்ட நீரை சுத்தமான மூடிய கொள்கலனில் சேமித்து வைக்கவும். உங்கள் நீரை பாதுகாப்பது உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல். காய்ச்சல் என்பது நோய் தொற்றுக்கு உடல் காட்டும் எதிர்வினையாகும். இது குழந்தைகளிடம் பொதுவாக காணப்படும். குழந்தையை வசதியாக பராமரித்து போதுமான அளவு திரவங்களை கொடுங்கள். காய்ச்சல் ஓரிரு நாட்களுக்கு மேல் நீடித்தாலோ அல்லது குழந்தை மிகவும் தூக்கக்கலக்கமாக இருந்தாலோ, சுவாசிப்பதில் சிரமம் இருந்தாலோ, இழுத்து விரைப்பாக இருந்தாலோ, அழுத்தினாலும், மறையாத தோல் தடிப்பு இருந்தாலோ அல்லது வலிப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவரை அணுகவும். மன அழுத்தத்தை சமாளித்தல். மன அழுத்தமும் மனச்சோர்வும் பொதுவானவை. மேலும் உங்கள் உடல் நலத்தைப் போலவே உங்கள் மனநலத்தையும் பேணுவது முக்கியம். எளிய வழிமுறைகள் உதவக்கூடும். ஒரு தினசரி வழக்கத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் நம்பும் நபர்களுடன் தொடர்பில் இருங்கள். சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் நன்றாக ஓய்வெடுங்கள். சோகம், கவலை அல்லது நம்பிக்கையின்மை வாரக்கணக்கில் நீடித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கையை பாதித்தாலோ ஒரு சுகாதார பணியாளரை அணுகுவது பலவீனத்தின் அறிகுறியல்லாது வலிமையின் அறிகுறியாகும். தினசரி ஊட்டச்சத்து. ஒரு சமச்சீரான உணவு வளர்ச்சி ஆற்றல் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் பழங்கள் மற்றும் காய்கறிகள், முழு தானியங்கள், பயறு வகைகள் அல்லது பிற புரதச்சத்து நிறைந்த உணவுகள் போன்ற பல வகையான உணவுகளை சேர்த்துக் கொள்ள முயலுங்கள். சர்க்கரை பானங்கள், உப்பு மற்றும் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிறிய சீரான மாற்றங்கள் ஒன்று சேர்ந்து நீடித்த ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன. கொசுக்களால் பரவும் நோய்களை தடுத்தல். கொசுக்கள் மலேரியா, டெங்கு மற்றும் பிற நோய்களை பரப்பக்கூடும். பூச்சிக்கொல்லி மருந்து தடவிய வலைக்கு கீழ் உறங்குவது, வீட்டை சுற்றியுள்ள தேங்கி நிற்கும் நீரை அகற்றுவது மற்றும் கொசுவிரட்டியை பயன்படுத்துவது ஆகியவை உங்கள் ஆபத்தை குறைக்கும். மலேரியா பாதிப்புள்ள ஒரு பகுதியில் உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருந்தால் ஆரம்பத்திலேயே பரிசோதனை மற்றும் சிகிச்சையை நாடுங்கள். முன்கூட்டிய கவனிப்பு உயிர்களை காப்பாற்றும். நாங்கள் சரிபார்க்கும் முறை. யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோவின் ஒவ்வொரு பகுதியும் அதிகாரப்பூர்வ சுகாதார அதிகாரிகளிடமிருந்து பொதுவில் கிடைக்கும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. நாங்கள் உண்மைகளையோ புள்ளி விவரங்களையோ புனைவதில்லை. நாங்கள் ஒரு சுகாதார எச்சரிக்கையை பகிரும்போது அது குறிப்பிடப்பட்ட அதிகாரப்பூர்வ மூலத்திலிருந்து வருகிறது. நீங்கள் யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ .org-இல் மேலும் அறியலாம். இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா

கக்குவான் இருமல் போன்ற கடுமையான நோய்களை எதிர்த்து போராட தடுப்பூசிகள் உடலுக்கு பயிற்சி அளிக்கின்றன. உங்கள் குழந்தையின் தடுப்பூசிகளை திட்டமிட்டபடி தவறாமல் போடுவது சிறந்த பாதுகாப்பை அளிக்கிறது. மேலும் ஏதேனும் தடுப்பூசிகள் தவறவிடப்பட்டிருந்தால் விடுபட்ட தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளவும் வசதி உள்ளது. தடுப்பூசிகளின் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைக்கு எந்தெந்த தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் என்பதை உங்கள் உள்ளூர் மருத்துவமனையில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பான குடிநீர். பாதுகாப்பற்ற நீரை குடிப்பதால் வயிற்றுப்போக்கு காலரா மற்றும் டைபாய்டு ஏற்படலாம். நீர் பாதுகாப்பற்றதாக இருக்கலாம் எனில் அதை நன்கு கொதிக்க வைப்பதன் மூலமோ அல்லது நிரூபிக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு முறை அல்லது வடிகட்டியை பயன்படுத்துவதன் மூலமோ பாதுகாப்பானதாக மாற்றவும். சுத்திகரிக்கப்பட்ட நீரை சுத்தமான மூடிய கொள்கலனில் சேமித்து வைக்கவும். உங்கள் நீரை பாதுகாப்பது உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பிவான் கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்து பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் CBOH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. க்ரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. கை கழுவுதல். சோப்பு மற்றும் சுத்தமான நீரால் உங்கள் கைகளை கழுவுவது நோயை தடுப்பதற்கான எளிய வழிகளில் ஒன்றாகும். உங்கள் கைகளின் அனைத்து பகுதிகளையும் குறைந்தது 20 வினாடிகளுக்கு தேய்த்து கழுவுங்கள். குறிப்பாக சாப்பிடுவதற்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பிறகும் இதை செய்ய வேண்டும். சோப்பும் நீரும் கிடைக்கவில்லை என்றால் ஆல்கஹால் கலந்த கை சுத்திகரிப்பானும் பயன்படும். சுத்தமான கைகள் பல நோய்த் தொற்றுகள் பரவுவதை தடுக்க உதவுகின்றன. வயிற்றுப்போக்கு மற்றும் வாய்வழி நீரேற்றம். வயிற்றுப்போக்கு சிறு குழந்தைகளுக்கு ஆபத்தானது ஏனெனில் அது உடலில் இருந்து நீர் மற்றும் உப்புகளை இழக்கச் செய்கிறது. அறிவுறுத்தப்பட்டபடி கலக்கப்படும் வாய்வழி நீரேற்ற கரைசல் இவ்வாறு இழந்த திரவத்தை ஈடுசெய்து உயிரை காப்பாற்றும். குழந்தைக்கு தொடர்ந்து திரவங்களை கொடுத்து உணவூட்டவும். மலத்தில் இரத்தம் தொடர்ச்சியான வாந்தி குழி விழுந்த கண்கள் அல்லது குழந்தையால் குடிக்க முடியாவிட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுதல். குழந்தை பிறந்த முதல் 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க தொடங்க வேண்டும் என்றும், முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பாலை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கிறது. தாய்ப்பால் குழந்தைகளை நோய்த் தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பதுடன் முழுமையான ஊட்டச்சத்தையும் அளிக்கிறது. இரவும் பகலும் தேவைக்கேற்ப பாலூட்டவும். பாலூட்டுவது வலியாக இருந்தாலோ அல்லது குழந்தையின் எடை அதிகரிக்கவில்லை என்றாலோ ஒரு சுகாதார பணியாளரிடம் உதவி கேட்கவும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அபாய அறிகுறிகள். கர்ப்ப காலத்தில் சில அறிகுறிகளுக்கு தாமதமின்றி சிகிச்சை தேவை. அவற்றுள் அதிகப்படியான பிறப்புறு இரத்தப்போக்கு மங்கலான பார்வையுடன் கூடிய கடுமையான தலைவலி, அதிக காய்ச்சல், கடுமையான வயிற்றுவலி அல்லது குழந்தை வழக்கத்தை விட மிகவும் குறைவாக அசைவது ஆகியவை அடங்கும். இவற்றில் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக சுகாதார நிலையத்திற்கு செல்லவும். வழக்கமான மகப்பேறுக்கு முந்தைய பரிசோதனைகளில் கலந்து கொள்வது தாய் மற்றும் குழந்தை இருவரையும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது. குழந்தை பருவ தடுப்பூசிகள். தட்டம்மை போலியோ மற்றும் கக்குவான் இருமல் போன்ற கடுமையான நோய்களை எதிர்த்து போராட தடுப்பூசிகள் உடலுக்கு பயிற்சி அளிக்கின்றன. உங்கள் குழந்தையின் தடுப்பூசிகளை திட்டமிட்டபடி தவறாமல் போடுவது சிறந்த பாதுகாப்பை அளிக்கிறது. மேலும் ஏதேனும் தடுப்பூசிகள் தவறவிடப்பட்டிருந்தால் விடுபட்ட தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளவும் வசதி உள்ளது. தடுப்பூசிகளின் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைக்கு எந்தெந்த தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் என்பதை

அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் C/OH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. குரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல். காய்ச்சல் என்பது நோய் தொற்றுக்கு உடல் காட்டும் எதிர்வினையாகும். இது குழந்தைகளிடம் பொதுவாக காணப்படும். குழந்தையை வசதியாக பராமரித்து போதுமான அளவு திரவங்களை கொடுங்கள். காய்ச்சல் ஓரிரு நாட்களுக்கு மேல் நீடித்தாலோ அல்லது குழந்தை மிகவும் தூக்கக்கலக்கமாக இருந்தாலோ, சுவாசிப்பதில் சிரமம் இருந்தாலோ, இழுத்து விரைப்பாக இருந்தாலோ, அழுத்தினாலும், மறையாத தோல் தடிப்பு இருந்தாலோ அல்லது வலிப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவரை அணுகவும். மன அழுத்தத்தை சமாளித்தல். மன அழுத்தமும் மனச்சோர்வும் பொதுவானவை. மேலும் உங்கள் உடல் நலத்தைப் போலவே உங்கள் மனநலத்தையும் பேணுவது முக்கியம். எளிய வழிமுறைகள் உதவக்கூடும். ஒரு தினசரி வழக்கத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் நம்பும் நபர்களுடன் தொடர்பில் இருங்கள். சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் நன்றாக ஓய்வெடுங்கள். சோகம், கவலை அல்லது நம்பிக்கையின்மை வாரக்கணக்கில் நீடித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கையை பாதித்தாலோ ஒரு சுகாதார பணியாளரை அணுகுவது பலவீனத்தின் அறிகுறியல்லாது வலிமையின் அறிகுறியாகும். தினசரி ஊட்டச்சத்து ஒரு சமச்சீரான உணவு வளர்ச்சியாற்றல் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் பழங்கள் மற்றும் காய்கறிகள், முழு தானியங்கள், பயறு வகைகள் அல்லது பிற புரதச்சத்து நிறைந்த உணவுகள் போன்ற பல வகையான உணவுகளை சேர்த்துக் கொள்ள முயலுங்கள். சர்க்கரை பானங்கள், உப்பு மற்றும் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிறிய சீரான மாற்றங்கள் ஒன்று சேர்ந்து நீடித்த ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன. கொசுக்களால் பரவும் நோய்களை தடுத்தல். கொசுக்கள் மலேரியா, டெங்கு மற்றும் பிற நோய்களை பரப்பக்கூடும். பூச்சிக்கொல்லி மருந்து தடவிய வலைக்கு கீழ் உறங்குவது, வீட்டை சுற்றியுள்ள தேங்கி நிற்கும் நீரை அகற்றுவது மற்றும் கொசுவிரட்டியை பயன்படுத்துவது ஆகியவை உங்கள் ஆபத்தை குறைக்கும். மலேரியா பாதிப்புள்ள ஒரு பகுதியில் உங்களுக்கு அதிக காய்ச்சல் இருந்தால் ஆரம்பத்திலேயே பரிசோதனை மற்றும் சிகிச்சையை நாடுங்கள். முன்கூட்டிய கவனிப்பு உயிர்களை காப்பாற்றும். நாங்கள் சரிபார்க்கும் முறை. யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோவின் ஒவ்வொரு பகுதியும் அதிகாரப்பூர்வ சுகாதார அதிகாரிகளிடமிருந்து பொதுவில் கிடைக்கும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. நாங்கள் உண்மைகளையோ புள்ளி விவரங்களையோ புனைவதில்லை. நாங்கள் ஒரு சுகாதார எச்சரிக்கையை பகிரும்போது அது குறிப்பிடப்பட்ட அதிகாரப்பூர்வ மூலத்திலிருந்து வருகிறது. நீங்கள் யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ.org-இல் மேலும் அறியலாம். கை கழுவுதல். சோப்பு மற்றும் சுத்தமான நீரால் உங்கள் கைகளை கழுவுவது நோயை தடுப்பதற்கான எளிய வழிகளில் ஒன்றாகும். உங்கள் கைகளின் அனைத்து பகுதிகளையும் குறைந்தது 20 வினாடிகளுக்கு தேய்த்து கழுவுங்கள். குறிப்பாக சாப்பிடுவதற்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பிறகும் இதை செய்ய வேண்டும். சோப்பும் நீரும் கிடைக்கவில்லை என்றால் ஆல்கஹால் கலந்த கை சுத்திகரிப்பானும் பயன்படும். சுத்தமான கைகள் பல நோய்த் தொற்றுகள் பரவுவதை தடுக்க உதவுகின்றன. இது உடல்நல தகவல் மருத்துவ ஆலோசனை அல்ல. இது யுனிவர்சல் ஹெல்த் ரேடியோ. அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து உங்கள் மொழியில் நம்பகமான சுகாதார தகவல்களை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து பெறப்பட்ட சமீபத்திய சுகாதார தகவல்கள் இதோ. உலக சுகாதார அமைப்பின் செய்தி. சுகாதார அமைப்பு செயல்பாடுகள் அவசரகால நிவாரணம் மற்றும் மனநல மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள வலுவான ஒத்துழைப்பை அங்கீகரிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஜோர்டானுக்கு வருகை தந்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. அமெரிக்கா விலகுவது குறித்த அறிவிப்பு தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை. உலக சுகாதார அமைப்பிலிருந்து டேவிட் நபாரோவுக்கு அஞ்சலி செலுத்துதல். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு மருந்து திரும்பப் பெறல். பை ஹெர்பல் நிறுவனம் 30 எண்ணிக்கையிலான கியான்பி-1 கேப்சூல்கள் அடங்கிய புட்டிகளை திரும்பப் பெறுகிறது. காரணம், அங்கீகரிக்கப்பட்ட இல்லாமல் சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த தயாரிப்பில் அறிவிக்கப்படாத மருந்துப் பொருட்களான டெக்ஸாமெதாசோன் மற்றும் சைப்ரோஹெப்டடைன் ஆகியவை உள்ளன. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து ஒரு உணவுப் பொருள் திரும்பப் பெறல். மிட்வெஸ்ட் பவுல்ட்ரி சர்வீஸ் C/OH மற்றும் எலக்ட்ரிக் பின் வரும் வடிவங்களில் பொட்டலமிடப்பட்ட தரம் ஏ வெள்ளை ஓடுள்ள கோழி முட்டைகளை திரும்பப் பெறுகிறது. 1. குரோகர் மீடியம் 12 முட்டைகள், நிகர எடை 21 அவுன்ஸ். காரணம், சால்மோனெல்லா என்டெரிடிடிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல். காய்ச்சல் என்பது நோய் தொற்றுக்கு உடல் காட்டும் எதிர்வினையாகும். இது குழந்தைகளிடம் பொதுவாக காணப்படும். குழந்தையை வசதியாக பராமரித்து போதுமான அளவு திரவங்களை கொடுங்கள். காய்ச்சல் ஓரிரு